ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 1 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி செவ்வாய்க்கிழமை. பண்பலை 101 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. நேரம் 5:56. வந்தே மாதரம்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஓமன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:03. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றே குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரைசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. எட்டு தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை. எட்டு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நிரலை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு பெறனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோட்சம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் நான்காம் பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நேர்வழியில் செல், அறம் பிழையாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டை கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம் இப்போது மேலோங்கிவிட்டது போலும், நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது, வீட்டுக்கடன் வாகன கடன்களுக்கு வட்டி குறைகிறது என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது, நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில் புது புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும் போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப்போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ, நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை

0: அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும், இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று குழந்தைத்தனமாக நம்பிவிடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது, யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லிக் கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சிறுவர் பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேரப்பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கி கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும், வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும், கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடுகள் வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்யவிடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை, அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:15, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. குரள முதம் கேட்கலாம்.

0: சூது.
1: சூது என்பது இருக்கின்ற பொருளை அழிக்கும், பொய்களை பேச வைக்கும், இரக்கமற்ற செயல்களை செய்ய வைக்கும், பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். குறள் எண் 938, அதிகாரம் சூது.
0: பொருள் கொடுத்து பொய் மேற்கொழி, அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது.
1: சூது என்பது இருக்கின்ற பொருளை அழிக்கும், பொய்களை பேச வைக்கும், இரக்கமற்ற செயல்களை செய்ய வைக்கும், பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். குறள் எண் 938, அதிகாரம் சூது.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆரம்பமாவது பக்தி மாலை. முதல் பாடல் புஷ்பவனம் குப்புசாமி பாடியது.

அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: Basant Uncle.
1: That's right.
2: நேரம் 6:29. பக்தி மாலையில் கேட்கவிருக்கும் பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: கேட்கவிருக்கும் பாடல் நாகூர் இஎம் ஹனீஃபா குழுவினர் பாடியது.

நிறைவு பெற்றது பக்தி மாலை. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், முகிலன் விளை பணிநிறைவு பெற்ற பேராசிரியர் முனைவர் சி லக்ஷ்மணன் அவர்களுடன் நேர்முகம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொதுத் தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 ஆண்டுக்குள் 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு

0: உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் இருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள்.

0: உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:55. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். நீர் வசதியுள்ள தோட்டங்களில் மரவாசனை செடிகளுக்கு ரசாயனமில்லாத இயற்கை உரங்கள் இடவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமரின் PM கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் அனைத்து விவசாயிகளுக்கும் வருங்காலங்களில் தொடர்ந்து மத்திய அரசு வழங்கிடும் தவணைகளை பெற்றிட தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலங்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனைத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்ட பயன்களுக்கும் அடிப்படையாக இந்த அடையாள எண் இருக்கும் என மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வேளாண் அடுக்கக வலைதளத்தில் இதுநாள் வரை நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாத விவசாயிகள் அருகிலுள்ள இசேவை மையம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஆதார் எண், கைபேசி எண், நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம் போன்ற ஆவணங்களுடன் தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் வேளாண் அடுக்கக வலைதளத்தில் இதற்கு முன்னர் பதிவு செய்யாத விவசாயிகள் அதே விவசாய அடையாள எண்ணில் வேறு பகுதிகளில் தங்களுக்கு இருக்கும் பிற நிலங்களை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அதே அடையாள எண்ணில் இணைத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒற்றை சாளர முறையில் அனைத்து துறை பயன்களை பெற

0: கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறவும் பிஎம் கிசான் மற்றும் பயிர் காப்பீடு போன்ற இதர மத்திய மற்றும் மாநில திட்டங்களால் பயனடையவும் தமிழ்நாட்டில் விவசாயம் சார்ந்த திட்ட பலன்கள் வழங்கவும் அனைத்து அரசு துறைகளுக்கும் இத்தரவுகள் வழங்கப்பட்டு இதன் அடிப்படையிலே திட்ட பயன்கள் வழங்கப்படும். பிஎம் கிசான் நிதி உதவி பெறும் விவசாய பெருமக்கள் தங்கள் ஆதார் எண், வங்கி கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதை சரிபார்த்திடவும் இசேவை மையத்தினை அணுகி இகேஒய்சி விவரங்களை பதிவேற்றம் செய்திடவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கான சிறப்பு முகாம்கள் அந்தந்த வருவாய் கிராமங்களில் இன்றுடன் முடிவடைகிறது. எனவே விவசாயிகள் அனைவரும் பங்கேற்று பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள் நேரலை. நேரலையில் பங்கேற்க தோழிகள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. இதற்கான முன் இணைப்பு எண் 0465 2. மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257039. நேரம் 7 மணி.
1: வட்டார செய்திகள்.
0: வணக்கம். தலைப்புச் செய்திகள். நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் 346 மனுக்கள் பெறப்பட்டன. நடவடிக்கை மேற்கொள்ள ஆட்சியர் வலியுறுத்தல். இம்மாதம் 21 வாணியக்குடியில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சல் கூட்டரங்கில் நேற்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை, பட்டா பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளி நல உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் கோரி 346 மனுக்கள் பெறப்பட்டன. அம்மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆட்சியர் 2 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும், 6 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகைக்கான ஆணையையும், பயனாளி ஒருவருக்கு விதவை உதவித்தொகைக்கான ஆணையையும், மற்றொரு மாற்றுத்திறன் பயனாளிக்கு விதவை உதவித்தொகைக்கான ஆணையையும் வழங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட பல்துறை அரசு அலுவலர்களும் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர். இம்மாதம் 21 வெள்ளியன்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. வாணியக்குடியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ள முகாமில் கன்னியாகுமரி மாவட்ட தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேரடியாக தங்கள் நிறுவனத்திற்கு தேவையான தகுதியான நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10 வகுப்பு தொடங்கி +2, பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ITI, கணினி பயிற்சி உள்ளிட்ட கல்வி தகுதியுடையோர் பங்கேற்று பயன்பெறலாம். இம்முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ள வேலை நாடனர்கள், வேலைவாய்ப்பு அளிப்பவர்கள், தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம், தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும்

0: வசந்த் அன்கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா.

0: நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை,
5: நாகர்கோவில். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரேகால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 890-300-805.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேரம் 7:05.
1: ஏ கணேஷா, நான் சொல்லதை கொஞ்சம் கவனமா கேளு. கண்காணிப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில உன்னை விட்டுருக்கேன், பாத்துக்கோ. அந்த வாத்துக்கோழி மேய்க்கக்கூடியவங்க சரியான முறையில வாத்துக்கோழிய மேய்க்கானா, அதே ஒரு பக்கத்துல இருந்துட்டு அவன் பாட்டுக்கு கண்டுக்கிடாம இருக்கானாங்கிறத கண்காணிக்கணும். அந்த குளத்துக்கு மேல ஒரு பறனை கட்டுக்காம பாரு, ஆடு வளர்ப்புக்காக. எதுக்கா அதை கேட்காதடே, எதுக்குங்கிறது போக போக உனக்கு தெரியும். ஒரு ஓரமா கோழி வளர்ப்பு கூட இருக்கு பாரு, ஒரு வேப்ப மரம் இருக்கு பாரு குளத்தாங்கிறையில, அதுல கோழிகள்லாம் அடையக்கூடிய ஒரு நிலை. அந்த கோழி எச்சங்கள்லாம் வந்து குளத்துல விழும்போது மீன் கூட போறண்டே. ஏய், ஒவ்வொரு தரையும் கவனமா பாக்கணப்பா, அவங்கள்ட்ட கவனச்சிதறல் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா எனக்கு காசு இழப்பு ஏற்படும். போடி போடி, சீக்கிரமா போய் பாரு களத்துமேட்ல.
2: ஏ அப்பா பாப்பா, என்னாலயே தெரியலையே, இங்க ஒரு சைடு சமையல் நடக்கு, அங்க ஒரு சைடு வேலையாட்கள் எல்லாம் வேர்வை சிந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஏய், இந்த பக்கத்துல பாரு, கோழி எல்லாம் விரட்டிட்டுல இருக்கான். வயல் மாதிரி ஒரு அமைப்பு வச்சு வாத்துக்கோழி வளர்த்துட்டு இருக்காரு. இது நம்ம பாக்குறதெல்லாம் உண்மைதானா? ஏய், மாட்டு துழுவத்தை பாரு, 20-25 மாடு இருக்கும் போல இருக்க. இது என்னப்பா குண்டு, குளம் வேற தோண்டி வச்சிருக்காரு. இது என்னப்பா, குளத்துக்கு மேல ஒரு செட்டு மாதிரி கட்டி வச்சிருக்காரு. ஏய், வேப்ப மரத்தை பாரு, நடு குளம் நோக்கி பாஞ்சுகிட்டுல நிக்குது. அதுல கோழி கூடு கட்டி இருக்காரு, கோழி சத்தமா கேக்குது. இடம் வாங்குறதுக்கு எவ்வளவு ரூபா செலவு பண்ணிருப்பாரு, எல்லாம் பரப்புரையில கிடைச்ச பைசாவா இருக்கும். இந்த மனுஷன் வேளாண் சார்ந்த தொழில்கள்ல பணத்தை இப்படி அள்ளி வீசாரு அப்படின்னா ஏதாவது காரணங்கள் இருக்கும். கேப்போ கேப்போ.
1: ஏ என்னம்மா களப்பர
2: இருக்கக்கூடிய பிசிய பார்த்தா?
1: ஏ ஒரு தினக்கு அண்ணனை பார்க்கணுமா தெரியலையே. ஏ அங்க யாரோ தட்டி தடுமாறி வாரா பாரு. ஏ ராஜா, பார்த்து பக்குவமா கூட்டிட்டு வாப்பா.
2: அண்ணனை பார்க்க போறேன். என்னது?
1: ஏ பார்த்து கூட்டிட்டு வாப்பா.
2: பார்க்க முடியாதா? தெரிஞ்ச ஆளப்பா.
1: நெருங்க நெருங்க, நம்ம தம்பிமா இல்ல தெரியல. என்ன பண்ணுது?
2: ஏனே ஏனே,
1: அந்த சத்தத்தை கேட்கும்போது விழிப்ப வருகிறதுமா இல்ல தெரியு. என்னப்பா இந்த பக்கமா காணுது?
2: ஏனே இது என்னன்னு, எத்தனை மைலுனே நடக்கிறது, காலு கடுத்து போச்சுன்னு.
1: ஏ நான் தான் சொன்னா 10 ஏக்கர் கட்டாந்தரையான பூமி மாதிரியான.
2: ஏனே இடம் வாங்குனீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு இப்படியானே செய்யணும், பணத்தை இப்படியானே அள்ளி வீசுறது. உங்ககிட்ட கூடுதலா பணம் இருந்தா தம்பிக்கு தாங்களா?
1: என்ன தம்பிக்கு தரணும்?
2: ஏனே அதெல்லாம் இருக்கட்டுனே, அப்படி உங்களுக்கு இதுல என்னென்ன லாபம் கிடைச்சிட போகுது?
1: தம்பி, 4 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிய, உனக்கு சம்பாத்தியம் என்ன?
2: ஏனே நெல் அறுவடைக்கு வரும்போது மழை பெஞ்சு அத விற்பனை பண்றதுக்குள்ள படாத பாடுபடுறோம்னே.
1: இப்ப புரியுதா தம்பி?
2: நான் நெல் விவசாயம் செய்யறதுக்கும் நீரு பல தொழில் செய்யறதுக்கும் என்னென்ன வித்தியாசம்?
1: என்ன வித்தியாசமா? ஏ நீ நெல் விவசாயத்தை மட்டும் 4 ஏக்கர்ல பயிர் செய்த, என்ன பாரு இப்பந்தான் அடியெடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற நிலை இருந்தாலும் கூட எத்தனை விதமான தொழில்? கோழி வளர்ப்பு இருக்கா?
2: ஆமா.
1: மாடு வளர்ப்பு இருக்கா?
2: ஆமனே.
1: ஆடுகள் வளர்ப்பு இருக்கா?
2: ஆமனே.
1: மீன்கள் வளர்ப்பு இருக்கா?
2: ஆமனே ஆமனே.
1: தென்னை விவசாயம் இருக்கா? அங்க பாரு.
2: ஆமா, இத பாக்கவே இல்லையே.
1: நெல் விவசாயம் இருக்கா?
2: பார்த்தோம்னே.
1: எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க?
2: என்னே பரவாயில்லையே,
1: எத்தனை குடும்பங்கள் வாழுதுப்பா.
2: உங்க எண்ணம் உயர்ந்த எண்ணமா இருக்குண்ணே.
1: ஒருவேளை நெல் விவசாயத்துல எனக்கு போதிய வருவாய் கிடைக்கல அப்படின்னு சொன்னா கோழி முட்டை வழி ரூபாய் எண்ணுவனே.

0: பசும்பாலை வித்து பணத்தை எண்ணுவன, ஏன் ஆடுகளை வித்து ஆட்டங்காணாத நிலைய காணுவன, புரியுதா உனக்கு?
1: ஏய் அடுக்கடுக்கா அடுக்கில தள்ளுறாரு. அப்போ ஒரு தொழில மட்டும் நம்பியே இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. எப்படி திட்டமிட்டு புரிய வைக்கிறாரு பாரு. ஏனே ஒரு கைத்தட்டல் தட்டுமானே?
0: என்னப்பா கைத்தட்டல்?
1: ஏனே இருந்தாலும் நீங்களும் சேர்ந்து கைத்தட்டுங்கண்ணே.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-7222. இதற்கான முன் இணைப்பு எண் 04652. மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-2570-39.

0: நேரம் 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுதமொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் டம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட்டான தேவதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன? அப்படியா, சரி எங்க இருந்து வரீங்க? சரி ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க செல்லக்குட்டி?
3: எல்கேஜி.
0: எல்கேஜி படிக்கிறீங்களா? சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத சொல்றீங்களா? சரி, எல்லாரையும் நீங்க சொல்லியாச்சு, அவங்க பேர்லாம் சொல்றீங்களா?
3: சொல்றேன். ஐயா பேரு குட்டி சுகாமணி, அப்பா பேரு அருண்குமார், அம்மா பேரு அகிலா.
0: சூப்பரா, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்னெல்லாம் சொல்லி தரணும்னு ரெடியா இருக்கீங்கம்மா?
3: லோகோ ரைம்.
0: சரி, அதுல முதல்ல எதை சொல்லி தர போறீங்க?
3: லோகோ.
0: சொல்லுங்க கேக்கலாம்.
3: ஐந்து முகட்டன்பல் போலும் ஏத்தின் புண்ணியவட்டி போட்டன் பாலம் தெளித்தேன் பாகம் படுப்பு இவை நாம் கலந்தோனுக்கு நாண்டாம் தடும் கோலம் சே தூங்க கடுமுட்டு தூமொழியே நீ எனக்கு சங்கடமும் முடும் சீதரிபுட வாசினம் கண்ணா முடித்து சொருகம் சொருகுடுவரிஃபணம் சீதடி சைனார தரிசனம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷா வர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா.
0: சூப்பரா வந்து இன்னைக்கு மார்னிங்லயே நீங்க வந்து ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறீங்க? ரைம் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேக்கலாம்.
3: மேரி காடியல்லி
0: என்ன கேப்பீங்கம்மா?
3: எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா நான் படிக்கணும், எல்லாம் கிடைக்கணும்,
0: இப்பெல்லாம் கேப்பீங்களா? சரி, நம்ம ருத்தன்யா ஸ்ரீ வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: டாக்டர்.
0: டாக்டர் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
3: எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்.
0: சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
3: தேங்க் யூ.
0: நம்ம ரிதன்யா குட்டி அடுத்ததா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
3: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி, நம்ம ரிதன்யாக்கு எத்தனை திருக்குறள் தெரியும்? 5 திருக்குறள் தெரியுமா? சரி சொல்லுங்க.
3: திருக்குறள் அகரமுடலை எழுத்தெல்லாம்

0: ஆகிபவன் முடத்தை உலக கக்க கசந்தத கற்பவை கட்டப்பின் நிற்க அடக்கு தக நந்தி மடப்பர நந்தந்து நந்தலடு அண்டே மடப்ப நண்டு தீனார் சுட்டப்பும் உள்ளாரும் ஆடாடு நாவினால் சுட்டவர் செல்வத்தும் செவி செவி செல்வம் செல்வம் செல்வத்தும் இல்லாம் தலை.
1: சூப்பர், அழகா இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: தேங்க்யூ.
1: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை. நேர்களை இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை மற்றும் 10:05 நிலா முற்றம் நேரலை. நேரலையில் பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 2907722. மூன்று இணைப்பு எண் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257039. சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின்போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கருள் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து கடந்த 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின்போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014 ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சி

0: திருச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம் பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிர்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாயக்கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில்

0: ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத் அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 7:25. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சிவி செய்திகள் கேட்பதற்கு முன்
4: அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவமிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: முருகன் குன்றம் வேல்முருகன் திருக்கோவிலில் இன்று காலை 8:30 சிறப்பு வழிபாடு, முற்பகல் 11 மணிக்கும் மாலை 6:30 வழிபாடு. மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலை மாடசுவாமி திருக்கோவில் புனருதாரண ஜீர்ணோதாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, 8:00 சிறப்பு வழிபாடு. பிளாங்காலை சகாய நகர் புனித விண்ணேப்பு அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 5:30 ஜபமாலை, மாலை ஜபம், மாலை 6 மணிக்கு கூட்டு திருப்பலி. புதுக்குடியிருப்பு புனித ஆரோக்கியநாதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை, திருவிழா திருப்பலி.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் தோவாளை வட்டத்தில் நாளை காலை 9 மணிக்கு துவங்கி இம்மாதம் 20ஆம் தேதி காலை 9 மணி வரை நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல் நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாளை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை தோவாளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார்கள். எனவே தோவாளை வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
0: சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
5: இன்றைய குறுஞ்செய்தி.
6: இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்?
7: இன்னும் சிறிது நேரத்தில் நாம் ஏற வேண்டிய ரயில் வந்துவிடும் அண்ணா. ரயில் வர சற்று நேரம் ஆகுமாம். இப்போதுதான் அறிவிப்பை தந்தார்கள். அதுவரை ஒரு டீ சாப்பிட்டு விட்டு வருவோம்.
6: 6:30 சென்ற பிறகுதான் டீ எல்லாம்.
7: இவரது பெட்டியை எல்லாம் நான் தான் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேன் என்கிறார். சரியான கஞ்சூஸ் மன்னர்.
6: என்ன ஊரி நீ?
7: இல்லை மன்னா, தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன்.
6: மந்திரியாரி, நம் நாட்டின் குதிரை வாகனங்களை விட்டுவிட்டு இந்த இரும்பு பெட்டி பயணத்தை கடந்த முறை ரயிலில் சென்ற போது என் முதுகு அக்குவேர் ஆணிவேராக களைந்து விட்டதே உமக்கு நினைவில்லையா?
7: ஏன் மன்னா, சொகுசு பெட்டியில் தானே, அதுவும் ஏசி கோச்சில் தானே பயணித்தோம். அங்கே என்ன நேர்ந்தது?
6: அது ஒரு மிடில் பெர்த் மர்ம கதை மந்திரியாரி.
7: என்ன மர்ம கதையா?
6: நான் கீழ் சீட்டில் அமர்ந்து இயற்கை காட்சிகளை ரசித்துக் கொண்டே இருந்தேன். திடீரென்று மேலே இருந்த ஒரு நபர் நான் தூங்கப் போகிறேன் என்று அந்த நடுப்பலகையை இழுத்து கட்டிவிட்டார். என் தலைமையில் அப்படியே உட்கார்ந்து விட்டார்.
7: ஓஹோ, அப்படியா விஷயம். மன்னா, ரயில்வே சட்டப்படி 10:00 முதல் காலை 6:00 வரை மட்டுமே மிடில் பர்த்தை விரித்து உறங்க வேண்டும். அதை தாங்கள் கூறியிருக்கலாமே.
6: அப்படியா? அந்த ஆசாமி மதியம் 2 மணிக்கே அதை விரித்து என்னை அப்படியே அருகே குனிந்த நிலையிலேயே உட்கார வைத்து விட்டான். நான் ஏதோ நம் நாட்டு சிறையில் தண்டனை அனுபவிப்பது போல உணர்ந்தே காலை 6 மணி ஆகிவிட்டாலே அதை மடித்து வைத்து விட வேண்டும் அல்லவா?
7: ஆம் மன்னா, காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை அதை மடித்து வைக்க வேண்டும். அப்போதுதான் கீழ் சீட்டில் உள்ள மற்ற பயணிகள் வசதியாக அமர்ந்து பயணிக்க முடியும். இதை அறியாமல் பலர் பகலிலும் தூங்கிக் கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துகிறார்கள்.
6: அது மட்டுமா மந்திரியாரே? பக்கத்து சீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் ஒரு முதியவரும் அமர இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். மேலே தூங்கிக் கொண்டிருந்தவரிடம் கொஞ்சம் பெர்த்தை மாற்றிக் கொடுங்களேன் என்று கேட்டதற்கு அவர் காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு தூங்குவது போல் நடிக்கவே செய்து விட்டார்.
7: அடப்பாவமே, கர்ப்பிணி பெண்கள், உடல் நலமற்றவர்கள் அல்லது முதியவர்கள் வந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு நம் பெர்த்தை மாற்றிக் கொடுப்பதுதானே மனித நேயம்.
6: சரியாக சொன்னீர். இதோ ரயில் வந்து விட்டது. இந்த முறையும் எவனாவது மதியம் 2 மணிக்கு மிடில் பெர்த்தை விரித்தால் அவனை நம் அரண்மனை சட்டப்படி அந்த பலகையிலே கட்டி தொங்க விட்டு விடுவேன். ஜாக்கிரதை.
7: மன்னா, கோபப்படாதீர்கள். இந்த முறை நாமே சக பயணிகளுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை மட்டுமே மிடில் பர்த் தூங்குவதற்கு, மற்ற நேரத்தில் அது எல்லோரும் அமர்வதற்கு என்று ரயிலில் உறக்க கூறிக்கொண்டே செல்வோம்.
6: மிக நன்று. வாரும், இரும்பு குதிரையில் ஏறுவோம்.
5: இரும்பு குதிரையா? ஓஹோ, ரயில் பெட்டியை தான் மன்னர் அப்படி கூறுகிறாரா? சரி சரி, வாருங்கள் மன்னா, ஏறுவோம்.
6: என்ன, வாருங்கள் ஏறுவோமா?

0: எனது பொருட்களை எல்லாம் வைத்திருக்கும் இந்த பெட்டிகளை எல்லாம் யார் எடுத்து வருவது? அதை தூக்கி கொண்டு வாரும்.
1: எனக்கு வேலை வந்துவிட்டது. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள்? இந்த மன்னரிடம் வந்து சிக்கிக் கொண்டு பாடாய்படுகிறேனே.
2: என்ன குழப்பம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.

7:35. ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் வரும் முதல் பாடல் ஓகே கண்மணி. திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஏ ஆர் ரஹ்மான் ஜோனிதா காந்தி பாடியது.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: நேரம் 7:39. தென்குமரி தேனிலையில் இது பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய கேள்வி: ஆசியாவின் முதல் பாலைவனத்தை மையமாக கொண்ட இரவு சஃபாரி மற்றும் விலங்கியல் பூங்கா எங்கு அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? கேள்வி மீண்டும் ஒருமுறை: ஆசியாவின் முதல் பாலைவனத்தை மையமாக கொண்ட இரவு சஃபாரி மற்றும் விலங்கியல் பூங்கா எங்கு அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ், செயல் கார்த்திக், கிருஷ், ஹரிணி பாடியது.
9: முதல் முதலாக

0: கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆசியாவின் முதல் பாலைவனத்தை மையமாக கொண்ட இரவு சஃபாரி மற்றும் விலங்கியல் பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் தீசா, குஜராத். தீசா குஜராத்தின் பனாஸ்கந்தா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது சுமார் 103 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டுள்ளதாக அமைக்கப்பட உள்ளது. ஆசியாவின் முதல் பாலைவனத்தை மையமாக கொண்ட இரவு சஃபாரி மற்றும் விலங்கியல் பூங்கா குஜராத்தின் தீசாவில் அமைக்கப்பட உள்ளது. நேரம் 7:45.
1: தேதியும் செய்தியும் இன்று ஆகஸ்ட் மாதம் 18
2: பெண்ணியத்திற்காக பாடுபட்ட சமூக சீர்திருத்த சிந்தனையாளரும் தென்னகத்தின் முதல் பட்டதாரி பெண்மணியுமான சகோதரி ஆர் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் 1886 இதே நாளில் பிறந்தார்.
1: ஐநா சபையின் முதல் பெண் தலைவரான விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆயிரத்து 1900 இதே நாளில் பிறந்த விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் ஜவஹர்லால் நேருவின் சகோதரி ஆவார்.
1: சோவியத் கூட்டமைப்பு, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இந்திய தூதராக பணியாற்றியுள்ள இவர் ஐநா சபையின் 8வது தலைவரும் இந்த பதவியில் அமர்ந்த முதல் பெண் தலைவரும் ஆவார்.
2: தி எவல்யூஷன் ஆப் இந்தியா, தி ஸ்கோப் ஆப் ஹாப்பினஸ், எ பர்சனல் மெமோயர் என்ற இரண்டு நூல்களையும் இவர் எழுதியுள்ளார்.
1: சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலாசிரியர் நயன்தாரா சாகல் இவரது மகள் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: இந்திய மருத்துவரும் விடுதலை போராட்ட செயற்பாட்டாளருமான டி எஸ் சவுந்தரம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1904 இதே நாளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த டி எஸ் சவுந்தரம் அவர்கள் தென்னிந்தியாவின் பிரபலமான டிவிஎஸ் குழுமத்தின் நிறுவனரான சுந்தரம் அவர்களின் புதல்வியாவார்.
2: மருத்துவம் பயின்ற இவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு காந்தியடிகளின் இயக்கத்தில் இணைந்தார்.
1: 1976 இவர் தொடங்கிய காந்தி கிராம அறக்கட்டளையே இன்று காந்தி கிராம பல்கலைக்கழகமாக உயர்ந்துள்ளது.
2: சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று துணை கல்வி அமைச்சரான இவர் பெண்களின் திருமண வயதினை 18 உயர்த்திய சட்ட முன் வடிவை கொண்டு வந்து நிறைவேற்றியவர் ஆவார்.
1: கட்டாய இலவச ஆரம்ப கல்வியை அறிமுகம் செய்தவரும் இவரேயாவார்.
2: பத்மபூஷன் விருது பெற்ற இவரது நினைவாக இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு இவரை பெருமைப்படுத்தியுள்ளது.
1: இந்திய கவிஞரும் இயக்குநருமான குல்சார் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1934 இதே நாளில் பிறந்த குல்சார் அவர்கள் கவிஞர், திரைப்பட

0: பாடலாசிரியர், இயக்குநர் என பன்முகத் திறமை கொண்டவர் ஆவார்.
1: ஆஸ்கர் விருதினை பெற்ற ஸ்லம் டாக் மில்லியனர் திரைப்பட பாடலான ஜெய் ஹோ என்ற இவரது பாடலுக்காக சிறந்த முதன்மை பாடலுக்கான அகாடமி விருது, கிராமி விருது போன்றவற்றினை பெற்றுள்ள இவர் சாகித்ய அகாடமி விருது, தேசிய திரைப்பட விருதுகள், பிலிம் பேர் விருதுகளோடு திரைப்பட துறையினருக்கான மிக உயர்ந்த விருதான தாதா சாஹிப் பால்கே விருதினையும் பெற்றுள்ளார்.
0: பத்மபூஷன் விருதினையும் பெற்றுள்ள இவர் ஆர் டி பர்மன், ஏ ஆர் ரஹ்மான் போன்ற பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணிபுரிந்துள்ளார்.
1: இவர் இயக்கியிருக்கும் திரைப்படங்களும் பல விருதுகளை குவித்துள்ளன.
0: 1808 இதே நாளில் பிரெஞ்சு வானியலாளர் பியரி ஜான்சன் அவர்கள் இந்தியாவில் குண்டூர் பகுதியில் ஏற்பட்ட முழு சூரிய கிரகணத்தை பற்றி ஆராய்ந்தபோது ஹீலியம் என்னும் தனிமத்தை கண்டுபிடித்தார்.
1: 1920 இதே நாளில்தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் சட்டம் மூலம் ஐக்கிய அமெரிக்காவில் கொண்டுவரப்பட்டது.
0: 1928 இதே நாளில்தான் சென்னை மியூசிக் அகாடமி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது.
1: 1938 இதே நாளில்தான் அமெரிக்காவின் நியூயார்க்கையும் கனடாவின் ஒன்டாரியாவையும் இணைக்கும் செயின்ட் லாரன்ஸ் ஆற்றின் மேலாக 1000 தீவுகள் பாலம் திறந்து வைக்கப்பட்டது.
0: இந்திய எழுத்தாளர் ராக்கி ரங்கராஜன் அவர்கள் 2012 இதே நாளிலும்,
1: ஐநா சபையின் முன்னாள் பொதுச் செயலாளர் கோஃபி அன்னான் அவர்கள் 2018 இதே நாளிலும் இயற்கை எய்தினார்கள்.
2: தேதியும் செய்தியும்
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
6: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
9: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
10: பெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
9: உடனடி டெலிவரி,
10: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
9: தொடர்புக்கு
10: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
11: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
12: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
11: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
13: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். எங்க சேர்க்கலாம்?
14: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
13: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
14: கவுன்சிலிங் கோட் 4911. போன் 7555-00-5004.
15: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
16: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
15: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
16: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
17: தென்குமரி தென்னலியில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம். திரைப்படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சித்தார்த் பாடியது.

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: இன்று காலை 10:02 சொல் அடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520123.

கேட்ட பாடல் தங்கலன் திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் செந்துரி விஷால் பாடியது. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: கேட்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேரம் 8:03, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தொடரும் தென்குமரி தேனிலையில் தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய்.

ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், வல்லாரி 50 ரூபாய், கேரட் 95 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 80 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 25 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சௌச்சௌ 45 ரூபாய், தட்டைப்பயிறு 50 ரூபாய், பச்சை மாங்காய் 60 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 120 ரூபாய், நார்த்தங்காய் 80 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 63 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15

0: எண்பது ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 80 ரூபாய்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233066.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று காலை 8:30 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி குவ சுவாமிரதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: கல்லீரல் கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
0: அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். பேச்சுப்பாறை அணை 29.81 அடி, பெருஞ்சாணி அணை 60.90 அடி, சிற்றாறு 1 அணை 10.43 அடி, சிற்றாறு 2 அணை 10.52 அடி, பொய்கை அணை 15.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 37.89 அடி.
9: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
10: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
11: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
12: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் 0.5% ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
13: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
14: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
15: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
16: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
15: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நேரம் 8:08. தென்குமரி தென்னலையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் காக்க காக்க திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் திப்பு பாப் ஷாலினி பாடியது.
17: சிறகுகள் ஏதுதே பறவைகள் போலவே

0: by President Ramchandra Podail in Kathmandu. IMD issues red alert for very heavy rainfall in Jharkhand today. And Ayush Shetty stuns world number one and defending champion Shi Yu Qi in first round of men's singles at BWF Badminton World Championships in New Delhi. And with that, we end the morning news. Have a nice day.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
8: 1897 ஒரு நாள் இந்திய நாட்டின் தென்பகுதியில் உள்ள ஒரு சின்ன துறைமுகம் பாம்பன், ராமநாதபுரம் மன்னர் ராஜா பாஸ்கர சேதுபதி அங்க யாருக்காகவோ ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறார். தமது குடிபடைகளோட காத்துக்கிட்டு இருக்கார். கொஞ்ச நேரத்துல அவர் எதிர்பார்த்த கப்பல் கரைக்கு வந்து சேருது. அவர் யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரோ அவருடைய முகம் தெரிஞ்சது. அது சுவாமி விவேகானந்தருடைய முகம். 1893 செப்டம்பர் மாசத்துல அமெரிக்காவில் நடந்த சர்வசமய உலக மாநாட்டில் பேசி உலக புகழ் பெற்ற விவேகானந்தர் அப்பதான் தாய்நாடு திரும்புகிறார். கரைக்கு வந்தது சுவாமிகள் தம்முடைய பாதத்தை இந்திய மண்ணில் வைக்கிறதுக்காக வந்தார். அதுக்கு முன்னாடி அந்த பாதத்தை என்னுடைய தலையில் வைக்கணும்னு கேட்டுக்கிட்டார் மன்னர். இந்த வார்த்தைகள் சுவாமிகளை வந்து மெய்சில் இருக்க வச்சுட்டு தான். சேதுபதியை கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் பெருக்கினாராம். அதுக்கப்புறம் விவேகானந்தரை சேதுபதி மன்னர் ராமேஸ்வரத்துக்கு அழைச்சிட்டு போனார். அலங்காரம் பண்ணின ஒரு வண்டியில உட்கார வச்சார். அந்த வண்டியை தன்னுடைய கையாலேயே இழுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் வீதிகளில் சுத்தி வந்தார். அரசு ஆன்மீகத்துக்கு கொடுத்த மரியாதை அது. இங்கிலாந்து நாட்டில் ஆக்ஸ்போர்டு சர்வகலாசாலையில் அறிஞர் மார்க்ஸ் முல்லர் பணியாற்றிக்கிட்டு வந்த காலம். மார்க்ஸ் முல்லர் வந்து சமஸ்கிருத மொழியில் ஆழ்ந்த ஞானம் உள்ளவர். 4 வேதங்களை பற்றியும் 40 வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணார். அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலேயே அதை வெளியிட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார். பரமஹம்சரின் சீடர் விவேகானந்தர். விவேகானந்தரை சந்திக்கணும்னு மார்க்ஸ் முல்லர் ரொம்ப ஆவலாக இருந்தார். ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. மார்க்ஸ் முல்லரை சந்தித்தப்போ விவேகானந்தர் ஞான கங்கையின் ஆழத்தை இன்றுதான் கண்டேன்னார். மார்க்ஸ் முல்லர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆன்மீக எவரெஸ்டை நான் இன்னைக்கு தான் பார்க்கிறேன்னார். நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே இந்த உலகத்தை பார்க்குறோங்கிறது விவேகானந்தர் கருத்து. அதுக்கு அவரே ஒரு உதாரணம் சொல்கிறார். பட்டுப்போன 1 அடி மரம் மட்டும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தது. இருட்டில் அதை ஒரு திருடம் பார்க்குறான். அது ஒரு போலீஸ்காரர்னு அவன் நினைக்கிறான். தன்னுடைய காதலிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாலிபனுக்கு அது அவளாவே தெரியுது. பேய் கதையை படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை அதை ஒரு பேயின்னு நினைச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சு விடுது. ஆனால் இந்த வேலையிலெல்லாம் அது ஒரு உலர்ந்த மரக்கட்டையாகவே இருந்தது. நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் இந்த உலகத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறார் விவேகானந்தர். அவரை பற்றி இன்னொரு செய்தியும் உண்டு. இளைஞர்கள் சில பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருந்த காயத்தை குறி பார்த்து சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். யாராலையும் சரியாக சுட முடியல, குறி தவறி போயிட்டே இருந்தது. பக்கத்தில் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே விவேகானந்தர் நின்றுட்டு இருக்கிறார். என்ன சிரிக்கிறீங்க, நீங்கள் தான் சுடுங்களும் பார்க்கலாம் அப்படின்னா அவர் பையன். விவேகானந்தர் துப்பாக்கி வாங்கி சுட்டார். குறி தவறாமல் கரெக்டாக சுட்டுட்டார். பையன்களுக்கு ஆச்சரியம், ஏற்கனவே உங்களுக்கு துப்பாக்கி சுடுறதுல பழக்கம் உண்டு போல இருக்குன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு நாள் கூட துப்பாக்கியால் சுட்டதில்லை, ஆனால் குறி தவறாமல் என்னால் சுட முடிஞ்சதுக்கு காரணம் உண்டுன்னார். என்ன காரணம்னு கேட்டாங்க. மனசை ஒருநிலைப்படுத்த என்னால் முடியும், அதுதான் காரணம்னார் விவேகானந்தர். மனசை ஒருமுகப்படுத்தினா சாதிக்க முடியாததையெல்லாம் சாதிக்கலாம். இந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக பயிற்சியெல்லாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக என்ன பண்ணார், சுகத்தில் வட்டமாக ஒரு கருப்பு புள்ளியை வச்சு அதை தினமும் உத்து பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பார். 1 மாதம் ஆச்சு.

0: ஒரு நாள் உட்கார்ந்திருந்தவர் ரொம்ப நேரமா எழுந்திருக்கவே இல்லை. என்னங்க விஷயம்னு விசாரிச்சாங்க வீட்டுக்காரம்மா. சுவத்துல வச்சிருந்த கருப்பு புள்ளிய காணும், அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க புள்ளி வச்சது கொல்ல பக்கத்து செவத்துல, இப்போ உட்காந்துருக்கிறது வாசல் பக்கத்து செவத்துல அப்படின்னாங்க.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
7: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
10: நேரம் 8:36.
11: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
12: குட் மார்னிங் நேயர்களே,
11: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
12: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை தண்டலை. தண்டலை அப்படின்னா சோலை அல்லது பூந்தோட்டம் அப்படின்னு அர்த்தம்.
13: இதற்கான உதாரணத்தை நாம கம்பராமாயணத்துல இருந்து பாக்கலாங்க. குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் தோகையை விரித்து நடனமாட, குளங்களில் பூத்திருக்கும் தாமரை மலர்கள் விளக்குகள் ஏற்றி வைத்தது போல, இயற்கையே ஒரு விழாக்கோலம் பூண்டிருப்பது போல் கோசல நாடு வளமோடு இருந்ததா கம்பர் வந்து வர்ணிக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன வார்த்தைகள் பயன்படுத்திருக்கிறாரு அப்படின்னா, தண்டலை மயிலாட தாமரை தடாகங்கள் விளக்கேந்த மேகங்கள் முரசதிர கோசல நாடு வளம் கொழித்தது அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து தண்டலை அப்படின்னா குளிர்ந்த சோலை அப்படிங்கறது நமக்கு புரியுது.
12: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time I'm here, we're getting
13: together. Oh baby, I feel so good. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் பைசன்டைன், BYZANTINE. பைசன்டைன் அப்படினா மிகவும் சிக்கலானன்னு சொல்லலாம், இல்ல ஒரு குழப்பமான அப்படினு கூட நாம சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
12: I couldn't complete the online application because the process was too byzantine. அந்த ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை என்னால் பூர்த்தி செய்யவே முடியவில்லை, ஏன்னா அதற்கான நடைமுறைகள் மிகவும் சிக்கலா இருந்துச்சு அப்படிங்கறதா இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
13: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
12: நிறைய பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெயில அலைஞ்சிட்டு வந்த உடனே நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சளி அப்படின்னா என்ன அப்படிங்கறது, அதே மாதிரி இந்த சளி உடம்புக்கு நல்லதா அல்லது கெட்டதா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
13: முதல்ல சளி அப்படிங்கறது ஒரு கெட்ட விஷயமே கிடையாதுங்க, அது நம்ம உடம்பினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அரண்னு தான் சொல்லணும். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா தினமும் 1 முதல் 1.5 லிட்டர் வரை சளி வந்து சுரந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஐயே சளியா அப்படின்னு யோசிக்காதீங்க, உண்மையிலேயே இது ஒரு சூப்பர் ஹீரோ தாங்க. இத பத்தி கூடுதல் தகவல் இதோ.
12: சளி எதனால உருவாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாம சுவாசிக்க கூடிய காத்துல தூசி, பாக்டீரியா, வைரஸ் அப்படின்னு நிறையவே இருக்கு. அந்த பாக்டீரியாசையோ அல்லது தூசியையோ நம்மளுடைய நுரையீரலுக்குள்ள போகாம தடுத்து நிறுத்துறது எல்லாமே இந்த சளி தான். இந்த சளியில என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? 95%, அதாவது 95% வாட்டர், தண்ணி தான் இருக்கு. அது சளிக்கு தேவையான ஈரப்பதத்தை தருது. மீதி 5% தான் அதனுடைய ஆர்மி, அதாவது இந்த 5%ல மியூசின் அப்படின்னு ஒரு சிறப்பு புரதம் இருக்கு. இதுதான் சளிக்கு பிசுபிசுப்பு தன்மையை கொடுத்து கிருமிகளை வல போட்டு பிடிக்குது. அடுத்ததா ஆன்டிபடிஸ் மற்றும் என்சைம்ஸ் இருக்கு. இது நம்ம உடம்புக்குள்ள நுழையக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை கொல்ற கிருமி நாசினிய வேலை செய்யுது.
13: இப்ப நாம கேட்ட அந்த முதல் கேள்விக்கு வரலாம். வெயில்ல போயிட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டோம் இல்லையா? அது என்ன அப்படின்னா, வெயில போயிட்டு வந்ததும் தொண்டை வந்து பாத்தீங்கன்னா

0: சூடா இருக்கும். உடனே ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது தொண்டையில ஒரு வெப்பநிலை அதிர்ச்சி ஏற்படுது. இதனால தொண்டையோட எதிர்ப்பு சக்தி வந்துட்டு தற்காலிகமா குறையுது. அப்போ உடனே இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு கிருமிகள் என்ன பண்ணும், தொண்டையை தாக்காம இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம உடம்பு வந்து வழக்கத்தை விட அதிகமான சளியை உற்பத்தி செய்து கிருமிகளை வெளியேற்ற போராடுது. இம்யூனிட்டி அதிகம் இருக்கிறவங்களுக்கு சளி பிடிக்காது, எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸை பயன்படுத்தி வைரஸ்கள் எல்லாம் வந்து தொண்டையை தாக்கி சளியை உருவாக்குது. நம்ம உடம்புலதான் ஏற்கனவே டெய்லி 1 லிட்டர் சளி இருக்கே, இதுல என்ன புதுசா இன்னொரு சளி பிடிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கான விளக்கம் இதோ.
1: வைரஸ் அல்லது பாக்டீரியா தொண்டையை தாக்குறப்ப சுரக்கக்கூடிய சளி அளவிலும் அதிகமா இருக்கும். அந்த சளி என்ன பண்ணும் அப்படின்னா, கிருமிகளை வெளியேற்றதற்காக கெட்டியாகவும் பிசுபிசுப்பாகவும் மாறும். இந்த அதிகப்படியான சளிதான் நமக்கு மூக்குல இருந்து வெளியே வரதும் சளி அடைச்சுக்கிறதுமா இருக்கு. அதனால இனிமே சளி பிடிச்சா கவலைப்படாதீங்க, நம்ம உடம்போட டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப அழகாவே வேலை செய்யுது அப்படின்னு சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில் 233066.
7: நேரம் 8:41. ஆரம்பமாவது கே எக்ஸ்பிரஸ். கேட்கவிருக்கும் முதல் பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பென்னி டயல், கிரிஷ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் பாடியது.

பெயர் பெற்றது கே கே எக்ஸ்பிரஸ். இதுவரை உங்களுடன் ஆன்ஷியா ஆண்டோலின். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாணவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழில் வழி தட திட்டங்களில் உரிய நேரத்தில் முதலீடு செய்து அவற்றை விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நீர்வழி தடங்களை தொழில் வழி தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையும் இன்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேக்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. நேர்களை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 இப்போது தொடங்கி 10 மணி வரை வலம் வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களின் உள்ளம் நிறைந்து உதடமுணுமுணுக்கும் பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய குமரி பண்பலை 101 நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722. இணைப்பு எண் 046522. கைபேசி எண் 89031257309. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்கள் வலம் வரும் இந்த வேளையில் முதல் நேயராக இணைந்திருப்பவர் யார், என்ன பாடல், எங்கிருந்து பேசுகிறார் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி. கீதாமா சொல்லுங்க. சொல்ல சொல்ல இனிக்குதட அந்த பாடல். இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காட்டலைகளில். நன்றியம்மா.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: ஓயாத கடலலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் நமது குமரி பண்பலை 101 காற்றலைகளில் தவழ்ந்து வருவது நேயர்களின் விருப்ப பாடலாக வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேரலையில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல்? வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
5: வணக்கம். தமிழ் வருடத்தின் டிஜிட்டல் மாறுகின்ற முதல் நாள் இது. அதாவது தமிழ் வருடத்துல இருந்து நமக்கு வந்து டிஜிட்டல் இந்த ஆவணி மாசம் தான் மாறும்.
4: சரி,
5: அதனால இன்னைக்கு இணைப்பு கிடைத்ததுக்கு மகிழ்ச்சி, நல்வாழ்த்துக்கள். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள்.
4: இத்தனை வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி எல்லாம் சொல்வது யாரோ?
5: நான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
4: ஆ, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
5: பாடல் இடம்பெற்ற படம் வந்து பொம்பளை மனசு. பாடல் தொடங்கு வரிகள் அமுதமலை பொழியும் முழு நிலைவி நிலை. இப்பாடலை உங்கள் கைகளில் நீங்களும் நானும் நிலைத்தாரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்பும் நான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
4: உங்களுக்கான இந்த பாடல் இதோ உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330666.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேர்களை நீங்கள் கேட்டறிந்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் நினைவூட்டுகிறோம். 260-240 மற்றும் ஒரு எண் 290-722 இணைப்பு எண் 046-562 கைபேசி எண் 890-32-57-309 நேரம் 9:15:40 இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக குமரி பண்பலை 101 காற்றலைகளில் இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலம் தானே?
1: ஆமா, தோரங்கள்ல இருந்து முத்தாகர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சரி,
1: எனக்கு இன்னைக்கு கௌரி கல்யாணம் திரைப்படம் உண்டு. அந்த கௌரி கல்யாண படம் இருந்து திருப்போலை பாட பாட வாய் மணக்கும் அழகான பாட்டு உண்டு. அந்த பாட்டை வாய் மணக்கூடிய பாட்டு கண்டிப்பா போடுங்க, கேட்டு காத்து.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா, நன்றி,
1: வணக்கம்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: அன்பார்ந்த எஸ்பிஐ வாடிக்கையாளர்களே, உங்கள் ரீகேஒய்சி செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிழக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் கேஒய்சி என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள்.

0: முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
1: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனை, குறைந்த வட்டி,
1: உடனடி டெலிவரி,
2: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
2: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
3: எட்டி எட்டி பார்க்கும் உங்கள் எண்ண அலைகளோடு யதார்த்தமாய் சங்கமிக்கிறது இதோ குமரி பண்பலை 101. நேர்களை உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யாரே, இங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
4: ரொம்ப வேகமா இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். கோவில்பட்டி சந்திரசேகரன்.
3: கோவில்பட்டி
4: ஒருவர் வாழும் ஆலயம் மலையோரம், ஒரு பாடல்.
3: சரி, உங்களுக்கான அந்த பாடல் இது உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: பாஞ்சஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாஞ்சஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. August 17 to 27 நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.

0: நேர்களே, உங்கள் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் இனிய பாடல்கள் இதோ குமரி பண்பலை 101 காற்றலைகளில் வசந்த அழைப்பாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரெங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு.
1: ஹலோ,
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்கன்னு
1: சொல்லுங்க. ரஹிமாமா பேசுறேன்.
0: ரஹிமாமா, உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: படம் கண்ணோடு காண்பதில்.
0: சரி,
1: பாடல் வந்து சிவகாரி.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணையும் நேயர், வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. சுங்காங்கடையிலிருந்து அம்பிகாமா, உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
3: சூரியகாந்தி படத்துல இருந்து
2: அந்த பாடல். இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றியம்மா.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. குவலைமங்கம் குதுகலிக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டிருந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
3: வணக்கம் மேடம் குமரி, இப்ப முத்தினிய காலை வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார்?
3: கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளையில இருந்து பேசுறேன்.
2: வன்னியூர் செல்வன், களியக்காவளை.
3: ஆமா,
2: உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
3: புது
2: வசந்தம்
3: படத்தில் இருந்து 1000 திருநாள் அந்த பாடல்
2: இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி
3: நன்றி மேடம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலைக்கவசம், அது உயிர் கவசம்.

0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் 9:45 இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: அம்மாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: கிருஷ்ணன் கோயில், கிருஷ்ணன்.
0: என்ன படத்துல என்ன பாடல்?
1: படத்து பேர் பிரியமான தோழி.
0: சரி.
1: பாடல், பெண்ணே நீ பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டு ரெண்டு கண்ணாய், ஒவ்வொன்றும் காவியம். கேட்டு பார்க்கலாமா?
0: இதோ உங்கள் குமரி பண்பலை 101 கேட்டு பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.
1: வணக்கம்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:02 திருக்குறளில் சொல்லாடல் நேரல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. சொல்லாடல் களத்தில் நீங்கள் களமிறங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். குமரி பண்பலை 101 தொலைபேசி எண்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று, திருக்குறள் புத்தகமும் கையில் இருக்க வேண்டும். சரி, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க குமரி பண்பலை 101 தொலைபேசி எண்களை நாங்கள் நினைவூட்டுகிறோம். எழுதிக் கொள்ளுங்கள். 2602040 மற்றும் 2902022 இணைப்பு எண் 04652 கைபேசி எண் 8903257309 10:02 மறவாதீர்கள் திருக்குறளில் சொல்லாடல் நேரலை. நீங்கள் கேட்டறிந்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி. நேரம் 9:52. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக குமரி பண்பலை 101 காட்டலைகளில் இணைவிருக்கும் நேயர் யார், இங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி. வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: பாடல்
0: வந்து உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
1: நன்றி.

முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் முத்தாய் ஒரு வானொலி குமரி பண்பலை 101, முத்தாய்ப்பாய் ஒரே வானொலி குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நோயற்ற வாழ்வே குறைவிட்ட செல்வம். அந்த குறைவிட்ட செல்வத்தை நாம் பெற்றிட நமது குமரி பண்பலை 101 நமக்காய் படைத்தளிக்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் இன்று பகல் 12:50. இதில் தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். மறவாதீர்கள், குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.

தோழியரே, இது உங்களுக்கானது. இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே, நேரலை நிகழ்ச்சி. தோழியர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தோழியர்கள் பங்கேற்று எது குறித்து பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள் குறித்து நீங்கள் குமரி பண்பலை 101 பேசலாம். நீங்கள் படித்த கலையாக இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தைகள் படிக்க வைத்த கலையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் படிக்க விரும்பிய கலை, என்னால் படிக்க முடியவில்லை, என் குழந்தையை படிக்க வைக்கிறேன் இப்படி, அல்லது அது குறித்து உங்களுடைய நீங்க எவ்வளவு தகவல்கள் சேகரித்து வச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் தன்னம்பிக்கையோடு பேசலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இடைப்பெண் 0-4-6-5-2, கைபேசி எண் 890-32-57-39. மறவாதீர்கள், இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலையில் தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள். நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து பங்கேற்ற வண்ணமாக இருந்தது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி

0: விருப்ப நேரலை இத்துடன் இந்த நேரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் வருவது 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில் வழித்தட திட்டங்களில் உரிய நேரத்தில் முதலீடு செய்து அவற்றை விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நீர்வழித் தடங்களை தொழில் வழித் தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் மாநாடு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் மனிதவள மேலாண்மை துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 11 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:03. திருக்குறளில் சொல்லாடல் நேரலை ஆரம்பமாகிறது. சொல்லோடும் பொருளோடும் சுவையாக விளையாடும் சொல்லாடல் களம் காத்திருக்கிறது நேயர்களே. உங்களுக்காய் ஆம் இப்போது தொடங்கி 10:30 வரை வலம் வரும் இந்த களம் உங்களுக்கானது. நாற்புறச் சுவராய் 4 சுற்றுக்கள். வள்ளுவனார் குரலை உங்கள் குரலில் பொருளோடு சொல்ல வேண்டும். அதாவது குரல் சுற்று முதல் சுற்று, 2வது வார்த்தை விளையாட்டு, 3வது அழகு தமிழ்ச்சொல் அறிவோம், 4வது பிறமொழி கலப்பின்றி பேசும் சுற்று, குறிப்பாக தூய தமிழில் பேசுவதற்கான ஒரு முயற்சி. அவ்வளவுதான், 4 சுற்றுக்களோடு நிகழ்ச்சி ஆரம்பம் ஆகிறது. நிகழ்ச்சியில பங்கேற்க
2: நேர்களே, நீங்க நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்கணுமா? அதுக்காக நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறோம். 2602420902722. இதற்கான முன் இணைப்பேன் 0465 2, மற்றும் ஒரு அலைபேசியன் 8903225739.
0: சரி, நம்ம அறிவிப்பு கொடுக்க முன்னாலேயே நேயர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். சரியா?
2: சரி, முதல் நேயர் வந்து என்ன குரல் சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேக்கலாம்.

0: வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் திருக்குறளில் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம், நான் பால்மணி அகஸ்தீஸ்வரன்.
0: சொல்லுங்க ஐயா, குறள் என்ன குறள் சொல்ல போறீங்க?
1: அதிகாரம் 7 மக்கட்பேறு, குறள் எண் 68.
0: அதிகாரம் 7
1: மக்கட்பேறு.

0: 68
1: சரி.
0: தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை காட்டினும் தம் மக்கள் அறிவுடையவராக விளக்கம் பெறுதல் பெற்றோருக்கு மட்டுமல்லாமல் பெரிய உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் இனிமையானது ஆகும் என்பதுதான் அவருடைய.
1: அனைத்து உயிர்களுக்குமே நன்மக்கள் பேர் வந்து இன்பம் தரும் இல்லையா? அருமையான ஒரு குறளை வந்து சொல்லிட்டீங்க. அதற்கு அடுத்த சுற்று, இரண்டாவது சுற்றுக்கு போகலாமா?
0: போகலாம்.
1: இரண்டாவது சுற்று என்ன? சொல் விளையாட்டு. ஒரு ஆறு எழுத்து சொல் உங்களுக்காக சொல்லப்படுகிறது. முதல் எழுத்து நா, நிறைவு எழுத்து மை.
0: மை
1: மை
0: நாக்குரில்
1: என்ன?

0: நான் குரில்.
1: என்ன?
0: நான் குரில் தானே தொடக்கம்.
1: ஆ, நான் குரில், குரில்.
0: நம்பிக்கை.
1: நம்பிக்கை. கை வருகிறது நிறைவு எழுத்து மை என்று சொன்னோம்.
2: நான் தொடங்கி மயில முடியக்கூடிய வார்த்தை.
1: குறிப்பு கொடுக்க வேண்டுமா? குறிப்பு என்று சொன்னால் மத்திமம் அல்லது மத்தியில் அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்வீங்க? இது திருக்குறளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல்.
0: நடுநிலைமை.
1: மிகச்சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். திருக்குறளோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்ன உடனே வந்துருச்சு இல்லையா? சரி, இப்பொழுது உங்களுக்கான அந்த அழகு தமிழ் சொல் அறிகின்ற அந்த அழகான தமிழ் சொல்
0: என்ன?
1: எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்கிறதா, நினைவு இருக்கிறதா?
0: கேட்ட ஞாபகம் இருக்குது, தெரியவில்லை.
1: பொருள் முயற்சிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக உங்கள் கையில் புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். 43வது குறள், 5வது அதிகாரம், 43வது குறளில் இந்த சொல்லாட்சி வருகிறது. 5வது இல்வாழ்க்கை, 5வது அதிகாரம், 43வது குறள். தென் புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் இருக்குதா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதில் இந்த ஒக்கல் என்பது எதை குறிக்கிறது அல்லது யாரை குறிக்கிறது? இந்த சொல்லினுடைய பொருள் என்ன?
0: மக்கள்.
1: மக்கள் இல்ல, அதனுடைய பொருளை நீங்கள் வாசித்து விட்டால் கண்டுபிடித்து விடலாம். ஆமா, தென் புலத்தார் சொன்னீங்க, தெய்வம் சொன்னீங்க, விருந்தினர் சொன்னீங்க, அதுக்கு அடுத்து என்ன
0: சொன்னீங்க? சிறப்பாகும்.
1: இல்ல இல்ல, இவை அனைத்தும் குடும்ப தலைவனுக்கு சிறப்பு. 4, 5ன்னு சொல்லிருக்காங்கல்ல, ஐம்புலத்தாறு. சரி, பரவாயில்ல, இவ்வளவு சிரமப்பட வேண்டாம். ஒக்கல் என்பது உறவினரை குறிக்கிறது.
0: நன்றி.
1: இப்பொழுது நீங்கள் ஒரு நிமிடம் பேச வேண்டும். உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. உறவினர் என்ற தலைப்பிலேயே நீங்கள் பேசலாம்.
0: உறவினர் என்பது தலைப்பை வழங்கியிருக்கின்றீர்கள். உறவினர்கள் என்பது நம்முடைய வாழ்க்கை, நம்மோடு உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார் அனைவரையும் குறிப்பது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பேரன், தத்திகள், அண்ணன், தம்பிகள் என்று நம்முடைய உறவுகள் அனைவரையும் குறிப்பிடுவதுதான் உறவு. அந்த உறவு சிறப்பாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. உற்றார் உறவினர்களோடு உயர்ந்த எண்ணத்தோடு அவர்களோடு கலந்தாமல் நேர்த்தையாக பழகி வாழ்ந்து வருவதால் நம்முடைய உறவு திறக்கும். உறவினர்கள் நம்மோடு மகிழ்ச்சியாக.
1: மிக அருமை. உறவினுடைய சிறப்பு குறித்து பேசினீர்கள். உங்களுடைய பிறமொழி கலப்பின்றி பேசுகிற, அதாவது அழகு தமிழ் சொல்லில் பிறமொழி கலப்பின்றி மட்டுமல்லாமல் தூய தமிழில் பேசுகின்ற நடையோடு மிக சிறப்பாக பேசினீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
0: நன்றி.
1: நன்றி.

0: களை நாம் நகர்ந்து செல்ல முடியும்.
1: சரி,
2: தெளிவா இல்லையா? நீங்க
0: பாருங்க ஐயா, தொடர்ந்து முயற்சித்து பாருங்க, அடுத்த முறை தெளிவாக கிடைக்கிறதா என்று பார்க்கலாம். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கான ஆரம்பமாயாச்சு சுற்று. முதல் சுற்று குரல், என்ன குரல் சொல்ல போறீங்க?
3: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை 45வது குரல்.
2: அதற்கான விளக்கமும் சொல்லிட்டீங்க, அருமை. அடுத்ததான் உங்களுக்காக இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு. சொல் விளையாட்டுல உங்களுக்கான சொல்
0: முதல் எழுத்து பா, நிறைவு எழுத்து சி, ஐந்தெழுத்து சொல்.
3: ஒரு குறிப்பு தாருங்க.
0: குறிப்பு போர், போரோடு தொடர்புடையது, ஒரு நாட்டின் பக்கபலமாக இருப்பது. ஒரு நாட்டினுடைய பக்கபலமாக இருப்பது போரோடு தொடர்புடையது என்று சொன்னால் பா வைத்து என்ன சொல் வரும்? என்னமா போர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி யோசிக்கிறீர்கள்? போர் செய்வதற்கு என்ன வேண்டும்?
3: ஆயுதம்.
0: ஆயுதத்தை ஏந்தி நிற்பவர்கள் யார்? சொல்லிட்டீங்க, முதல் பாதியை கண்டுபிடித்து விட்டீர்கள், படை. அடுத்தது பிற்பாதியில் நிறைவு எழுத்து சி என்று சொல்லி இருக்கிறோம். சா, சகரம், சகரம் இப்படின்னு வரும்ல, காங்கா சா, அதில் வரக்கூடியது. அதற்கு இரண்டாவதற்கு உங்களுக்கு குறிப்பு தர வேண்டும் என்று சொன்னால் பெருமை என்பதை இன்னொரு சொல்லாட்சியில், தமிழ் சொல்லாட்சியில் சொல்வதாக இருந்தால் எப்படி இருக்கும்? சரி, புகழ், பரவாயில்லை. நீங்க கண்டு இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. படைமாட்சி. சரி, அடுத்த சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். இல் வாழ்வான், சிறப்பு, சிறப்பு, சிறப்பு.
2: முதல் இதிலேயே கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பரா, அழகா கண்டுபிடிச்சீங்க.
0: குடும்ப தலைவர் என்கிற தலைப்பிலேயே நீங்கள் ஒரு நிமிடம் பேசலாம்.
3: குடும்ப தலைவர், குடும்ப தலைவர் சொன்னா குடும்ப தலைவர் வந்து ஒரு குடும்பத்துல அவர் வந்து ஆணிவர் ஆட்சியா நின்று நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நிழல் தரப்பட வேண்டிய மனிதர். குடும்ப தலைவர், குடும்ப தலைவர் உள்ள அந்த குடும்ப தலைவர் தான் ஏற்றுக்கொள்வார். அந்த வீட்டுல வரது செலவு பிள்ளைகள் விருந்தினர்களை பெற்ற முதல்
0: ஒன்றில் வலம் வந்து கொண்டிருப்பது திருக்குறளில் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம்.
1: குமரி பண்பலை 101 திருக்குறளில் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து?
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: ஐயா, உங்களுடைய எப்போதுமே உங்களுடைய ஒலி கேட்பதில் எங்களுக்கு சிரமம் இருக்கிறது. எங்கு நின்னா உங்களுடைய ஒலியை மிக சிறப்பாக தர முடியுமோ அங்கு நின்று நீங்கள் உங்களுடைய கைபேசியில் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: உங்களுடைய இணைப்பு சரியா இல்ல ஐயா. நீங்க பேசுறது தெளிவா கேட்க மாட்டேங்குது.
1: ஐயா, கேட்குதா என்பது வரை கேட்கிறது. அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று தெரிந்தால் மட்டுமே அடுத்தடுத்த சுற்று

0: நேர்களை உங்களுக்கு மறி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருக்குறளில் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.

0: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
1: சொல்லடல் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டப்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
3: மீண்டும் மீண்டும் கேட்டது சார், ஒரு முறைக்கு இருமுறை இல்லையா? சரி, இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள் சென்று விடலாம்.
2: என்னோட
3: கேட்டது, நீங்க நிகழ்ச்சிக்குள் சென்று விடலாம். முதல் சுற்று திருக்குறள் சுற்று.
1: திருக்குறள் சொல்லுங்க சார்.
2: தீயினால் உள்ளாரும்
3: எத்தனையாவது அதிகாரம், எத்தனாவது குறள்?
2: என் கையில இல்ல மேம்
3: புத்தகம். ஆனால் இந்த நிகழ்ச்சி நோக்கம் வருகிறவர்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் சொல்லுகிற போது புத்தகத்தை வைத்து அது எந்த அதிகாரம் என்று பார்த்துக் கொள்வார்கள், எந்த குறள் என்று தெரிந்து கொள்வார்கள், மீண்டும் ஒருமுறைக்கு இருமுறை படித்துக் கொள்வார்கள். இதற்காகத்தான் சொல்கிறோமே ஒழிய வேறு எந்த காரணமும் அல்ல. சரியா? சரி, இப்பொழுது நீங்கள் சொல்லுங்க.
2: உள்ளாரும் அதே நாவினாய் சுத்தவிடு. இதனுடைய பொருள், ஒருவரை மனதை காயப்படுத்தும்படி பேசக்கூடாது. அந்த மிகவும் தவறான ஒரு செயல். தீயினால் சுத்த புண் கூட ஆறிவிடும், ஆனால் நாவினால் புண்படும்படி பேசுவது அது ஆறாது வருவாய், நெஞ்சை உறுத்திக்கிட்டே இருக்கும்.
1: உங்களுக்கான அடுத்த சுற்று வார்த்தை விளையாட்டு. இதில் உங்களுக்கு வந்து ஏழு எழுத்து உள்ள ஒரு வார்த்தை. கு என்ற எழுத்தில் தொடங்கி இல் முடியக்கூடிய ஒரு வார்த்தை.
2: எதில் ஆரம்பிக்கும்?
1: கு.
2: கூல ஆரம்பிக்கும்.
1: இல்
2: இல்ல
1: இல்ல முடியும்.
2: குறிப்பறிதல்.
1: மிக சிறப்பு, முதல் இதுல கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்ததா உங்களுக்கான மூன்றாவது சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம்.
3: தக்கார்.
2: சர்க்காரா?
3: தக்கார் தா. தக்கார். இதற்கு குறிப்பு என்று சொன்னால், ஒருவருக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதை சொல்லுவோம்?
2: அடிப்படையாக ஒருவருக்கு இருக்க வேண்டியது.
3: ஆமா, அதுல ஒரு என்ன சொல்லலாம், நிரப்புகிற மாதிரி நான் சொன்னதை நிரப்புக என்று புரிந்து கொள்ளுங்களேன். அப்படியானால் உங்களுக்கு பொருள் புரிந்துவிடும்.
2: நேர்மை.
3: நேர்மை ஒருவருக்கு வேண்டும், ஆனால் நேர்மை வேண்டும் என்று சொன்னால் பல விஷயங்கள், அதாவது பல விடயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, பல விடயங்கள் வேண்டும். அவற்றை ஒட்டுமொத்தமாக அந்த நிரப்புகையில் இட்டு நிரப்புவீர்கள், ஆனால் என்ன சொல்லாட்சி வரும்?
2: தகுதி உடையவர்.
3: அவ்வளவுதான். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு,
2: மிக மகிழ்ச்சி.
3: சரி, அடுத்தது உங்களுக்கான நான்காவது சுற்றில் எதை குறித்து உங்களை பேச சொல்லலாம்? நட்பு குறித்து பேசுங்கள்.
2: நட்புக்கா?
3: ஆமாம்.
2: மனிதனுக்கு மிக தலையாய ஒன்று நட்பு. ஒரு நண்பர் தவறு செய்யும் பொழுது காட்டி திருத்துவது நட்பின் சிறப்பான குணம். உலகத்தில் எந்தவித குருதி உறவும் இல்லாமல் வேறு முகமாக இருந்தாலும் உறவினர்களை போல் அதற்கும் மேல் உயிரை நட்பு என்று கூறுவார்கள். நட்பை வளர்ப்பதற்கு நாம் அனைவரும் முற்பட வேண்டும். உன் தவறை சுட்டி காண்பிப்பவன் மெய்யான நண்பர், தவறுக்கு துணை நிற்பவன் அல்ல என்று பெரியோர்கள் கூறுவார்கள். ஒரு நல்ல நட்பானது அவரை சரியான நேரத்தில் ஊக்கமளித்து அவர் வாழ்க்கையில் நல்ல விடயங்களை செய்து அவரை துணிச்சலாக வாழ்க்கையில் அடுத்தபடி நிலைக்கு ஏற்றி உடக்கூடிய நட்புதான் இந்த உலகில் சிறப்பான நட்பு எனவும் அடையாளப்படுத்தலாம்.
3: மிக சிறப்பாக பேசினீர்கள். நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டே அழகு தமிழ் சொல்லில் மிக அற்புதமாக பேசினீர்கள். சிறப்பு. அடுத்த முறை ஆனால் உங்களுக்கான ஒரு வேண்டுகோள், திருக்குறள் புத்தகத்தோடு நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்பதே. நன்றி.
2: நன்றி.
1: நன்றி.

0: நேர்களே சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி இருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: வணக்கம் சார். முதல் சுற்று உங்களுக்கான திருக்குறள் சொல்லிடுறீங்களா?
1: பத்தொன்பதாவது அதிகாரம், அதுல மூணாவது குறள், அதாவது 183வது குறள்
0: சொல்லுங்க.
1: பொய்ந்துயிர் வாழ்தலில் காதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்வதை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையிட்டு இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் என்று வள்ளுவர் தந்தையாக மிக அழகா தெரிவித்தாங்கம்மா.
0: சிறப்பையா, அடுத்த சுற்று உங்களுக்காக வார்த்தை விளையாட்டு. இதில் ஆறு சொல் வார்த்தை. முதல் சொல் வா.
1: வா வா
0: வால தொடங்கி இல்லல முடியக்கூடிய வார்த்தை.
1: வால தொடங்கி இல்லல முடியுமா?
0: இல்.
1: ஒரு சின்ன குறிப்பு சொல்லுங்கம்மா.
2: குறிப்பு குறிப்பு என கேட்டால் அடிபட்டதும் வருவது என்ன? அந்த சொல்லை நிரப்புங்கள். முதல் எழுத்து வா, குறில் வா, நிறைவு எழுத்து இல். அப்படியானால் முழுமை சொல் என்ன? கண்டுபிடித்து விட்டீர்கள், மிகச்சரியான சொல்தான். அதை நிரப்புங்கள், முழுமையாக சொல்லுங்கள். குரலோடு தொடர்புடைய சொல் சொல்லுங்க. அதிகாரம் கூட வலியறிதல். வலியறிதல். நன்றி. மூன்றாவது சுற்றுக்கு சென்று விடலாம். உங்களுக்கான மூன்றாவது சுற்றில் உங்களுக்கான சொல் அழகு தமிழ் சொல் அறிவோம். விழையான்.
1: விழையான்
2: மகளராவரும் ஒரு பொருளை எடுத்துக் கொள்ளுகிற போது அதில் இரண்டு விடயங்கள் தான் இருக்கும் இல்லையா? ஒரு பொருளை எடுத்துக் கொள்ளுகிற போது அல்லது ஒரு விஷயத்தை எடுத்துக் கொள்ளுகிற போது இரண்டே இரண்டு விஷயங்கள் தான் அதில் சொல்ல முடியும். என்னெல்லாம்?
1: ஒன்னு வந்து
2: பிடிக்கும் என்றால் என்ன சொல்வீர்கள்? பிடிக்காது என்றால் என்ன சொல்வீர்கள்?
1: என்னமா
2: பிடிக்கும் பிடிக்காது? இதை வேறு சொல்லில் நீங்கள் சொல்லி பாருங்கள்.
1: பிடிக்கும்.
2: நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் வந்துவிட்டோம் ஐயா. விழையான் என்பது விரும்பான்,
1: விரும்பான்,
2: விரும்பாதவன் அப்படிங்கிற சொல்லில் வரும். நீங்கள் விருப்பம் என்கிற சொல்லில் பேசலாம். நான்காவது சுற்று உங்களுக்காக விருப்பம் என்கிற சொல்லாட்சியை எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசலாம்.
1: விருப்பம். விருப்பம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், விருப்பத்துடன் செய்யும் தொழிலோ அல்லது விருப்பத்துடன் செய்யும் எந்த வேலையும் மிகவும் சிறப்பாக இருக்கும். விருப்பம்தான் மனிதனை வாழ்க்கையிலே முன்னேற்றத்துக்கு அடிப்படையான ஒரு ஒரு படிச்சல் என்றே சொல்லலாம். விருப்பம் இல்லாமல் எந்த செயலை செய்தாலும் அதனுடைய பயனை முழுமையாக அடைய முடியாது. விருப்பத்துடன் செய்தால்தான் எந்த ஒரு ஒரு விஷயமாக இருந்தாலுமே அந்த விஷயம் சிறப்புடனும் ஒரு சீருடனும் இருக்கும். நாம் விருப்பப்பட்டு எந்த செயலும் செய்தால் அந்த வெற்றி நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும், ஏன் நம்முடைய நாட்டிற்குமே பெருமை என்று கூறி என்னுடைய உரையை குமரி பண்பலைக்கும் அன்பு சகோதரி.
2: நன்றி நன்றி நன்றி.
1: நன்றியம்மா.
2: நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டிருந்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. இனி கேட்கலாம்.
3: என்றும் இளமை, தனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் முகிலன் விளையைச் சேர்ந்த பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் முனைவர் சி. லக்ஷ்மணன் அவர்கள்.
5: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அனுபவம் என்பது வயது சொல்லும்

0: கதையல்ல. வாழ்க்கையை எப்படி பார்த்தோம், எப்படி புரிந்து கொண்டோம், எப்படி பகிர்ந்து கொண்டோம் என்பதுதான் அனுபவத்தின் அழகு. அந்த வகையில் தமிழ் மொழி, இலக்கியம், சுவடியல் ஆய்வு மற்றும் கல்வி பணிகளில் நீண்ட காலமாக பயணித்து தன்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் அடுத்த தலைமுறைக்கு வழங்கி வரும் ஒரு சிறப்புமிக்க ஆளுமையைத்தான் இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். அவரை நேர்கள் சார்பில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்தது, உங்களுடைய சிறு வயது மற்றும் குடும்ப சூழல், இது பற்றி நம்ம நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமா சார்?
1: பகிர்ந்து கொள்வோம். என்னுடைய இளமை காலம் என்பது, முதலில் நான் குளத்துளை ஊரில் 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை பயின்றேன். என்னுடைய சொந்த ஊர் பறக்கைக்கு அருகில் உள்ள மதுசூதனபுரம். என்னுடைய பெற்றோர் சின்ன நாடார் மற்றும் சுப்பம்மை. உடன் பிறந்தோர் 3 சகோதரிகள் 1 சகோதரர், மொத்தம் 5 பேர். நான் அதில் 4வது பையனாக பிறந்தேன். உயர்கல்வி புத்தளம், அதாவது தெங்கம்புதர் எடுத்த புத்தளத்தில் 6வது வகுப்பு முதல் 11வது வகுப்பு வரை படித்தேன். அதில் எனக்கு தமிழ் உணர்வை ஊட்டியவர்கள் சாமித்தோப்பு புலவர் கு பச்சைமால், பிறகு மேலகிருஷ்ணம்புதூர் பக்கத்தில் உள்ள ஆசீர்வாதம் என்பவர், இருவரும் எனக்கு தமிழ் உணர்வை ஊட்டிய ஆசிரிய பெருமக்கள். என்றும் நன்றியோடு நினைவு கூறத்தக்கவர்கள்.
0: உங்களுக்கு தமிழ் மேல ஈர்ப்பு ஏற்பட காரணமா இருந்தது உங்களுடைய உயர்கல்வி ஆசிரியர்கள் தான் இல்லையா?
1: ஆமாம். அன்று 9வது வகுப்பில் எடுத்த பாடம் இன்று வரை என்னுடைய நெஞ்சத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. சங்கம் வைத்து மொழி வளர்த்த சிங்க தமிழர்கள் வாழும் மதுரைமா நகரம் என்று ஆசீர்வாதம் ஆசிரியர் 9வது வகுப்பில் சொல்லிக் கொடுத்த பாடம் இன்று வரை என்னுடைய நெஞ்சத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது.
0: எத்தனை வருடங்கள் ஆச்சு சார் நீங்க வந்து 9வது வகுப்பு படிச்சு முடிச்சு?
1: எனக்கு 73 வயசு ஆச்சு.
0: 15 வயசு 14 வயசு இருந்திருக்கும். 59 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க படித்த மனப்பாட செய்யுள் 9வது வகுப்புல இப்பவும் ஞாபகத்துல வச்சு சொல்றீங்க.
1: ஆமா. மனப்பாட செய்யுள் என்பதை விட அவர் கொடுத்த நோட்ஸ்ல
0: உள்ள வரிகள் தான். 50 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க படித்தத இப்ப வந்து ஞாபகம் வச்சுட்டு, அதை 73வது வயதுல ஞாபகம் வைத்து சொல்லணும்னா அந்த ஞாபக சக்தி தான் உங்களுடைய இந்த முன்னேற்றத்திற்கு ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆமா, உண்மைதான். நான் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினாலும் அடிநாதம் ஏணியாக இருந்தவர் இந்த இருவருடைய தமிழ் உணர்வு தான் என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும்.
0: நீங்க வந்து தமிழ் மேல ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டதுனாலும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் எப்படி படிப்பீங்க சார்?
1: எல்லா பாடலையும் நன்றாகவே படிப்பேன். எல்லா வகுப்புகளிலே முதல் மாணவனாக நான் திகழ்ந்தேன். ஆமாம், 2வது வகுப்பு முதல் 11வது வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் மாணவராக திகழ்ந்தேன்.
0: இப்ப வந்து டியூஷன் எல்லாம் வச்சு படிக்கிறோம். ஆனா அந்த காலகட்டத்துல, அதாவது ஒரு 60 வருடங்களுக்கு முன்னாடிதான் நீங்க உங்க பள்ளி படிப்பை தொடங்கி இருப்பீங்க இல்லையா?
1: ஆமா.
0: அந்த நேரங்கள்ல உங்களுக்கு வந்து வீட்டுல சொல்லி கொடுப்பாங்களா எப்படி சார்?
1: யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. டியூஷன் வைக்கக்கூடிய நிலையும் இல்லை. என்னுடைய பெற்றோர்கள் அதிகமாக எழுத படிக்க தெரிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. எனவே நானே படித்து, நான் என்னுடைய படிப்பை சொல்ல வேண்டுமானால் தேசிய கீதத்திற்கு வர பொருள் புத்தகத்தில் பார்த்து படித்துக் கொண்டு செல்வேன்.
0: படிப்பின் மேல அவ்வளவு ஒரு ஈர்ப்பு.
1: கண்டிப்பாக,
0: எதை படிச்சாலும் அதை வந்து உள்வாங்கி
1: ஆழமாக படிப்பேன்.
0: கருத்து தெரிஞ்சு படிக்கிறதுல அந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு அந்த
1: பள்ளிக்கூடத்திற்கு நான் நடந்தே செல்வேன். கொண்டு போகக்கூடிய பெரும்பாலும் பழைய சோறாகத்தான் இருக்கும்.
0: எத்தனை கிலோமீட்டர் சார் நடப்பீங்க?
1: 6 கிலோமீட்டர் இருக்கும். பெரும்பாலும் எங்களுக்கு பனைமரம் அதிகமா உண்டு, அதனால பதினேறுல வாங்கி கொண்டு வீட்டுல கொடுத்துக்கிட்டு ஸ்கூலு காலேஜுக்கு
0: எல்லாம்
1: போவேன்.
0: இப்ப வந்து ஸ்கூல் பேக் எல்லாம் பிள்ளைங்க தோல்ல என்ன மாதிரி போட்டுட்டு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது எந்த மாதிரி பேக் வச்சிருப்பீங்க, எந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பீங்க?
1: குளத்துளை ஊர்ல படிக்கும் போது வீட்டுல இருந்தே சாப்பிட்டு போயிட்டு வந்துருவேன். உயர்நிலை பள்ளி படிக்கும் போது சாதாரண வாளின்னு சொல்லுவாங்க, சில்வர் பாத்திரம் பின்னாடிதான் வாங்கணும். முதல்ல வாளி, வெண்கலம், தூக்கு வாளின்னு சொல்லுவாங்க, அதுல சோறை கொண்டு போவோம். ஆறுன சோறு, துவையல் தான் இருக்கும், பெரிய கூட்டுகள் எல்லாம் எதுவுமே இருக்காது. சாதாரண பை, விலை குறைந்த பையர் இல்ல, தோல்ல வச்சு சும்மா ரப்பர் பேண்ட் போட்டு கொண்டு,
0: கருப்பு ரப்பர் பேண்ட வாங்கி தோல்ல வச்சு கொண்டு போவீங்க. அதுவும் 6 கிலோமீட்டர் நடக்கணும் இல்ல சார்?
1: கண்டிப்பா ஓடணும். அதுல மழைக்காலம் வரும், கால செருப்பு போட்டு நடக்கும், ஒரு ஸ்டேஜில் வரும்போது அந்த மாதிரிலாம்
0: செருப்பும் இல்லாம 6 கிலோமீட்டர் நடக்கணும்.
1: ஆமா, ஒரு 8வது பிறகு போகும்போது செருப்பு எல்லாம் வாங்கி.
0: நீங்க செருப்பு வாங்கியிருப்பீங்க, மத்தவங்க நிறைய பேரு செருப்பு இல்லாம

0: வண்டி பஸ் இருப்பாங்க. இப்போ வந்து பேர குழந்தைங்க கூட பஸ்ல தான் போறாங்க, வீட்டு முத்தத்துலயே வந்துருவாங்க, விலகுன ஸ்கூல் பேக் இருக்கும். அந்த காலத்தில் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம், குறைவு என்பதை விட இல்லை என்றே சொல்லலாம். இப்போ வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகக்கூடிய பேக்கு, உணவு எல்லாமே முன்ன மாதிரி இல்லை, எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. சாப்பாடுன்னு சொன்னால் வெரைட்டி மீல்ஸ் மாதிரி, அதில் கூட்டு குழம்பு எல்லாம் வைத்து கொண்டு செல்கிறார்கள். ஆனால் நான் படிக்கக்கூடிய காலத்தில் அந்த வாய்ப்பு எங்கள் வீட்டை பொறுத்தளவில் இல்லை. இதுதான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 6வது வகுப்பு முதல் 11வது வகுப்பு வரை. பிறகு கல்லூரிக்கு போகும்போது தான் ஏதாவது கூட்டிட்டு வச்சு தந்தாங்க.
1: சரி, கல்லூரிக்கும் நடந்து போவீங்களா எப்படி சார்?
0: கல்லூரிக்கு நாகர்கோவிலில் புகுமுக வகுப்பு முதல் எம்ஏ வரை படித்தேன், சைக்கிளில் செல்வேன்.
1: அதாவது 50 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து சைக்கிள் வாங்கும் போது எவ்வளவு ரூபாய் இருந்துச்சு சார்?
0: அப்போ 300 ரூபாய் இருந்து, வெறும் 300 ரூபாய் புது சைக்கிள்.
1: அது வெறும் 300 ரூபான்னு இப்ப சொல்றீங்க, அப்போ எவ்வளவு மதிப்பு சார்?
0: ஆமா ஆமா, அது எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு.
1: உங்க ஊர்ல எத்தனை பேருக்கு அந்த நேரம் சைக்கிள் இருந்துச்சு சார்?
0: ரொம்ப குறைந்த விட்டது இருந்தாலும் இந்த மாதிரி புது சைக்கிள் வைத்ததுக்கு ரொம்ப குறைவா இருக்கும்.
1: பழைய சைக்கிள் தான் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க.
0: ஆமா ஆமா, எனக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க.
1: காலையில வந்து பதநீர் எல்லாம் சுமந்து வீட்டுக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் சாயங்கால நேரங்கள்ல என்னென்ன பண்ணுவீங்க சார்? காலையில படிக்கிறதுக்கு நேரம் இருக்குமா?
0: ஆமா, காலையில படிப்பேன்னா 5 மணிக்கே எழும்பி படிப்பேன். பறக்க குளம்னு ஒன்று இருக்கு, அங்க போய் குளிச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு போவேன். சாயங்காலம் எனக்கு வேலையும் இருக்கிறது விளையாடுவேன். இப்போ உள்ள விளையாட்டு முதல்ல அப்போ கபடி, கிளியாந்தட்டுன்னு ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க, பிறகு பழைய புளிய முத்த வச்சு பாண்டி விளையாட்டு, கல் எறிஞ்சு விளையாடுது. பாண்டி விளையாட்டு பெரும்பாலும் பெண்கள் விளையாடுவாங்க, புளிய முத்த போட்டு கல் வச்சு எறிஞ்சு விளையாடுவாங்க. அந்த விளையாட்டு பெயரே மறந்து வச்சு அது 6-7 மணினா இப்போ நான் படிக்க உட்காந்துருவேன்.
1: கரண்ட் எல்லாம் உண்டா எப்படி சார்?
0: கரண்ட் வந்து பிஏ படிக்கும் போது தான் வந்து, அதுவும் ஒயரிங்லாம் கொடுத்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் கரண்ட் வந்து.
1: ஓஹோ, 3 வருடத்துக்கு முன்னுக்கே லைன் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து.
0: ஆமாம் ஆமாம்,
1: ஆனால் கரண்ட் வரல.
0: ஆமாம், அதனால பெரும்பாலும் மண்ணெண்ண விளக்கில் தான் படித்தேன். மேசை நாற்காலி வசதி இல்லை, சாதாரண ஒரு பெட்டி மாதிரியே அதை போட்டு இது பண்ணி.
1: ஓஹோ, பெட்டிய கமத்தி வச்சு அதுக்கு மேல விளக்க அதுல வச்சிருப்பீங்க. புக்கையும் அதுல வச்சிருந்து படிப்பீங்க.
0: ஆனா கல்லூரியில படிக்கும் போது அந்த காலத்திலேயே வானொலி கேட்கும் வழக்கம் எனக்கு இருந்தது. இலங்கை வானொலி கேட்பேன்.
1: அப்போ உங்க வீட்டுல ரேடியோவும் இருந்திருக்கு?
0: ஆமா, ரேடியோ, சாதாரண ரேடியோ. ஆமா ஆமா,
1: வால்வு ரேடியோ. அப்போ வானொலி
0: பாக்ஸ் மாதிரி இருக்கும், விலை குறைஞ்சது. அதுல 10:30 மணிக்கு திரை கவனம்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. இப்போ போடக்கூடிய இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, எங்கிருந்தாலும் வாழ்க
1: வானொலியும் அதுவும் வால்வு ரேடியோங்கும் போது அது ஆன் ஆகுறதுக்கு நிறைய நேரம் ஆகும்.
0: சாதாரண பாக்ஸும் வச்சிருந்தேன், பேட்டரி போட்டு போடக்கூடியது,
1: டிரான்சிஸ்டர்
0: தான்.
1: கரண்ட் வரதுக்கு முன்னாடி
0: வச்சிருந்தது.
1: இதெல்லாம் அப்பா செலவு பண்ணி வாங்கி கொடுப்பாங்க?
0: ஆமா ஆமா.
1: இல்ல, அந்த காலகட்டத்துல வந்து சைக்கிளே ஒரு பெரிய செலவான விஷயம் நினைக்கிற போது டிரான்சிஸ்டரும் வாங்கி வச்சிருக்காங்க.
0: ஆமா, 160 ரூபான்னு நினைக்கிறேன்
1: டிரான்சிஸ்டர்.
0: டிரான்சிஸ்டர்
1: அப்ப பவுன் என்ன விலை இருந்திருக்கும் சார்?
0: பவுன் வந்து ரொம்ப குறைவு, ஏன்னா எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சே ஒரு கிராம் வந்து சொல்லுவாங்க, கிராம் 16 ரூபா ஏதோ இருந்ததா சொல்லுவாங்க.
1: சின்ன வயசுல 16 ரூபான்னா ஒரு பவுன் வந்து 150 ரூபாய்க்குள்ளதான் வந்திருக்கும். அந்த நேரத்துல நீங்க வந்து 300 ரூபாய்க்கு சைக்கிள், 150 ரூபாய்க்கு டிரான்சிஸ்டர் எல்லாம் வாங்கிருக்கீங்கன்னா அது உங்களுக்காக செலவழிச்சிருக்காங்க அப்பா அப்படின்னா பெரிய விஷயம் தான் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இதற்கு அடுத்ததாக நீங்க வந்து கல்லூரிக்கு போகும்போது தமிழ் மேல ஒரு பட்டு இருந்து, ஆனா தமிழ் எடுக்கணுங்கிறது அல்லது தீர்மானமா போய் தான் எடுத்தீங்களா, இல்ல வேற யாராவது இன்னும் தூண்டுதல் இருந்தாங்களா எப்படி சார்?
0: இல்ல இல்ல, நான் பிஏ வந்து எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் படித்தேன்.
1: அப்படியா?
0: ஆமா ஆமா. பிறகு எம்ஏக்கு இடம் கிடைக்கல, பிறகு எங்க அப்பா தமிழ்துறை பேராசிரியர் கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. அது காரைக்குடியில எம்ஏ இடம் கிடைச்சு. பிறகு எக்கனாமிக்கலா ரொம்ப வசதி குறைவா இருந்ததுனால பிறகு மதுரை காமராஜர் பல்கலை போய் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து நாகர்கோவில் கல்லூரியில் எம்ஏ தமிழ் படித்தேன். பிஏ எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையில் அப்போ நான் செமஸ்டர், 100 பேர் படித்தோம், அதில் 5 மாணவர்கள் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணாங்க, அதில் நானும் ஒருத்தன்.
1: இது வந்து ஆங்கில வழி கல்வி?
0: ஆங்கில வழி கல்வியில தான் பிஏ படித்தேன். அப்போ படிக்கும்போது தமிழ் உணர்வை அதிகமாக ஊட்டியவர் TN மகாலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர். அவர் தமிழ் ஆங்கிலம் இந்த 2 மொழிகளிலும் நன்கு புலமை பெற்றவர். தமிழ் எடுத்தாலும் ஷேக்ஸ்பியர் போன்ற பாடங்களை அதிகமாக எடுப்பார். எனவே வகுப்பில் இருப்பது நேரம் போவதே தெரியாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ரோல் மாடல், எப்படி பாடம்

0: மாணவர்களுக்கு எடுக்க வேண்டும் என்பதை ஒரு அளவுகோலாக வைத்துக் கொண்டேன். வரலாறு படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம். ஆனா அந்த டைம்ல வரலாறு பாடம் இல்லாதனால ஒரு 10 நாள் எக்கனாமிக்ஸ் வகுப்புல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொன்னாரு. அங்க போயிருந்தோன்னா மணி, பேங்கிங், கரன்சி, இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிலாம் எடுத்து உடனே இது உலகத்திலே உயர்ந்த பாடம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்டையும் போய் சொன்னேன். அப்போ நீ எங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்கனாமிக்ஸ் பிஏ படிச்சேன்.
1: அதாவது எதேச்சியா நடந்தது தான். வரலாறு படிக்கணும் நினைச்சு பொருளாதாரத்துக்கு போனீங்க, அப்புறம் பொருளாதாரம் படிச்சு தமிழுக்கு போயிட்டீங்க. சரி, எல்லாமே அதுவா நடந்தது.
0: அதுவா நடந்தது. ஆனா தமிழ்ல போன உடனே அதுல ஆழங்கால் படக்கூடிய அளவுக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொண்டேன். அதிகமாக நேரம் படிப்பது, ஆர்வமாக படிப்பது என்பதை அது ஒரு வரம்பையாக எடுத்துக்கொண்டேன்.
1: எம்ஏ தமிழ் படிச்சுட்டு அப்புறம் என்னென்ன படிப்புகள் எல்லாம்
0: படிச்சேன்? எம்ஏ படிச்சு முடிச்ச உடனே
1: கண்டிப்பா உங்களை வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு வீட்டுல சொல்லிருப்பாங்கல்ல?
0: அப்படியே வீட்டுல சொல்லணும், நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்படியே ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே டெல்லி போகாம எனக்கு தெரிஞ்ச இடம் மதுரைக்கு போனேன். அங்க வந்து பதிப்பு துறையில வேலை பார்த்தேன். பதிப்பு துறை வேலையோடு பார்க்கும்போது ஓலைச்சுவடிகளை எழுதுது, ஞானநொண்டி நாடகம் என்று சொல்லி ஓலைச்சுவடியை சுவடி பெயர்த்து எழுதுக்கு தந்திருந்தாங்க. இயல்பாக எனக்கு ஆர்வமும் திறமையும் இருந்தனால அதை சுவடி பெயர்த்து எழுதினேன். பிறகு அச்சகத்தினுடைய பொறுப்பாளரும் பதிப்பு துறையுடைய மேலாளராகவும் இருந்தேன். என்னுடைய மேற்பார்வையில் ஏறத்தாழ ஒரு 20 நூல்கள் அச்சிடப்படக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த சுவடி எழுதிய அனுபவமும் அந்த பதிப்பு துறையில் ஏற்பட்ட அனுபவமும் தான் பின்னர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பணிக்கு போவதற்கு வாய்ப்பாக அமைந்தது.
1: உங்களுடைய இளமை காலம், அப்புறமா பள்ளி கல்லூரியில படித்த அனுபவங்களை சொன்னீங்க. நம்ம வந்து உங்களுடைய இன்னும் பணி அனுபவங்கள், இன்னும் மேற்படிப்புகள் குறித்து அடுத்த வாரம் நம்ம பேசலாம். நீங்க வந்து உங்களுடைய இளமை கால அனுபவங்களை சொன்னதற்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி,
1: அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: சந்திப்போம்.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் முகிலன் விளையைச் சேர்ந்த பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் முனைவர் சி. லட்சுமணன் அவர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்தினா.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: பெஸ்பா ஏப்ரல் இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
3: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
3: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:45. திரை இசை கேட்கலாம். திதிக்கும் திரை இசை பாடல்கள் எத்திக்கும் ஒலிக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் கலந்து வருகிறது. முதலாவதாக ஈரம் திரைப்படத்திலிருந்து ரஞ்சித்தின் குரலில் எஸ் தாஸ் அவர்கள் இசையில்
1: பேசும் விழியே ஒரு பார்வை பார்வை.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: AMP Furniture. AMP
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
9: ஓயாத கடலையாக ஒழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரிப்பான்பலை 101 தித்திக்கும் திரைசை பாடல்களை கேட்டு ரசித்த வண்ணமாக இருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. அடுத்ததாக வரும் பாடல் பூவை உனக்காக திரைப்படத்திலிருந்து, சித்ராவின் குரல், இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: கேட்ட இந்த பூஜைப்பட பாடலோடு இப்போது எதிர் இசை நிறைவு பெறுகிறது. இன்னும் சொல்லோடுகளில் வருவது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கர்நாடக மாநிலம் சாமராஜர் பேட்டை வனப்பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வழித் தடங்களை தொழில் வழித் தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் மாநாடு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேகா அரசு எவ்வித தடையும் இன்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,14,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4 நாளான இன்று இந்தியா தனது 2 இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன் எடுத்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. திருவாரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் திருச்சி அணி கோப்பையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: சர்க்கரை பந்தலில் தேன்பாகாய்,
2: சட்டென்று மனம் வருடும் மெல்லிசையாய்,
1: செவிகளில் நுழைந்து சிந்தை மகிழ செய்தி சொல்லும்
2: நமது பண்பலை, இது குமரி பண்பலை 101.
3: நேரம் 11:02 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

ஏக் சோர் கேட்டீர்கள். நேரம் 11:08. ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் கடிதவழி நேர்விருப்ப பாடல்கள் திரை இசை.

கேட்கவிருக்கும் முதல் பாடல் தென்றலே என்னை தொடு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் நல்லூரிலிருந்து எஸ் மணி மற்றும் எம் ஷீலா.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520123.

அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் செட்டியார் மடம், சி மணிகண்டன், ஆதவ், அனுஷிகா. இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியது.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 9442430243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

11:20. நீர்கள் குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் திரையிசை. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பழவூர் நல்ல பெருமாள் ஆசாரி.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
2: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லைச்சரம்.
4: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
5: ஆ,
4: எவ்வளவு நேரம்டா?
5: 2 minutes.
4: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
5: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
6: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
4: நிம்மதியானா 2 மணி நேரமா?
6: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
4: இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
6: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
4: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
6: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
4: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
6: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
7: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
6: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
4: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
6: நீரை சேமிப்போம்,
4: நாளையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
8: கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் என்ற நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல். திரைப்படம் பூமகள் ஊர்வலம் பாடியவர்கள் மதுபாலகிருஷ்ணன், கோபிகா பூர்ணிமா மற்றும் ஸ்ரீவர்தினி.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ் அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
3: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் 36 வயது நிலை திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் லலிதா விஜயகுமார் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோவிலில் இருந்து மேகலா.

நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் இரணியலிலிருந்து குமார் என்ஜினியர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல். திரைப்படம் அண்ணாமலை. பாடியவர்கள் பாடியவர் கே ஜே யேசுதாஸ், இசை தேவா.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.

0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

11:52. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கடித வழியினை விருப்ப பாடல்கள் திரை இசை. கேட்கவிருக்கும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சுவாமியார் மடத்திலிருந்து சந்திரா. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம். மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இதில் தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள் நேரலை. நேரலையில் பங்கேற்று பேச தோழிகள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. இதற்கான முன் இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257309.
1: என்ன வேணும்?
2: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
2: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
3: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.

12:55 திரை இசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் சிநேகிதியே, தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள் நேரலை, 1:55 திரை இசை, 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், பொது அறிவு பாசறை நேரலை, 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம், 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை, கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிஹா அவர்களின் உரை. எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரை இசை, 9:15 திரை இசை, 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து

தொலைதூரம் நீ சென்றாலும் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கிறது என் மனம். கேட்கவிருக்கும் பாடல் இருவளவர்கள் திரைப்படத்திற்காக வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Conscientially Super Speciality Hospital.

பேச நினைத்த வார்த்தைகள் தூரமானது, உன் அருகில் இதய துடிப்பும் இசையானது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் மீனவ நண்பன், திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520 12356.

கண்டபொழுது ஓவியமானாய், கண்ணுக்குள் காத்திருந்து மனதுக்குள் காவியமானாய். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை. திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் ஏ.எம். ராஜா, பி. சுஷீலா பாடிய பாடல்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

மனம் வீசும் மலர் போல உன் நினைவு என்னை சுற்றி வருகிறது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பொன்னூஞ்சல் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது.

வணக்கப்படுத்துகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை, இதில் தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள் நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்று பேச தோழிகள் அளிக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2620240 மற்றும் 2

9022 இதற்கான முன் இணைப்பு எண் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-2570-39. நீ என் வாழ்வில் வந்ததும் இரவின் வானில் உதித்த முழுநிலா போல வந்து இருள் போக்கினாய். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசை, எல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது.

0: உன் குரல் கேட்கும்போது என் மனம் புதிய ராகம் பாடத் தொடங்குகிறது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பட்டிக்காடா பட்டணமா. திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

நீ பேசும் வார்த்தையும் மலரை தழுவும் தென்றல் போல என் மனதை தழுவுகிறது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பூக்காரி, திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் S ஜானகி பாடியது.

0: நிறைவு பெற்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை கொடியசைத்து

0: தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிஞ்சம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பவுடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்தேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிக்கான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்ல இருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூர்ல வந்து கனரா பேங்க் மூலமா, ஆர்சிடி மூலமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோசியல் மீடியா மூலமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமா கொடுக்கறாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க.
3: வணக்கம், நான் திருப்பூர்ல இருந்து சின்னக்கரையில இருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் மூலமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிட்டின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சனல் பை மேக்கிங் பண்றது. அது பாத்தீங்கன்னா அதுல நிறைய விதமான பொருட்கள் அதுல தைக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்க உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கா இருந்தவங்க, வீட்டுல சும்மா இருந்தவங்களாதான் இங்க வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிட்டிக்கும் மிக்க நன்றி.
0: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயிண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்காயிண்டே ஹிச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெயின் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி

0: நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64 கோடியே 20 லட்சம் வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதிபூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜாம்ஷேட்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யசென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் ஆலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. இனி கேட்கலாம்.
2: நலமாய் வாழ்வோம்.
4: தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
5: தூங்கவே நேரம் இல்ல டாக்டர் அப்படின்னு எல்லா பேஷண்ட் அன்றாடம் டெய்லி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப தூங்கவே நேரம் இல்ல அப்படின்றது வந்துட்டு உண்மையிலே நம்ம அதை பத்தி யோசிச்சோம்னா அது என்ன மாதிரி பின்விளைவுகளை ப்ரொடியூஸ் பண்ணும்னு பார்த்தோம்னா, தூக்கத்தை இழப்பது வந்துட்டு மூளையை இழப்பதற்கு சமம். ஏன்னா நம்ம தூங்கும் போது உடல் மட்டும் வந்துட்டு ஓய்வெடுப்பதில்லை, மூளையும் வந்துட்டு ஓய்வெடுத்துட்டு இருக்கு. மூளை வந்து ரெஸ்ட்ல இருக்கும் போதுதான் நிறைய முக்கியமான பணிகளை வந்து செய்யும். அதாவது நம்ம ஒரு நாள் ஃபுல்லா என்னெல்லாம் கத்திருக்கோமோ அதெல்லாமே மூளை கன்சாலிடேட் பண்ணும். அதாவது எல்லா தகவல்களையும் நினைவில் பதிய வைக்கிறது. அது போக நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத கழிவு இருக்கும், அந்த கழிவு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்லீப்ல தான் பிரெயின் வந்துட்டு எலிமினேட் பண்ணும். அதாவது பொருட்களை வெளியே அகற்றுகிறது. அப்புறம் அடுத்த நாளைக்கு தேவையான எல்லா பிளான்ஸையும் வந்துட்டு பிரெயின் வந்து ஷெட்யூல் பண்ணும். நல்லா தூங்கணும்னா மனம் வந்து நல்ல தெளிவாகும், நினைவாற்றல், ஞாபக சக்தி, கவனிக்கிற திறன் எல்லாமே அதிகரிக்கும். நம்ம தொடர்ந்து வந்து தூங்காம இருந்தா என்ன பின்விளைவுகள் வரும், கவனம் மனம் சிதறும், மறதி அதிகரிக்கும், அப்புறம் கோபம், மன அழுத்தம், மன சோர்வு எல்லாம்

0: எல்லாமே வந்துட்டு அதிகமாக வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் வேலை செய்யற திறன் வந்து குறைஞ்சிரும், விபத்துகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும். நீண்ட காலமா தூக்கம் இல்லாம இருந்தோம்னா ரத்த அழுத்தம் அதிகமாகிறது, சர்க்கரை நோய், இதய நோய், பக்கவாதம் போன்ற எல்லா அபாயமான நோய்களும் வர ரிஸ்க் வந்து அதிகமாகுது. யூஸ்வலா நம்ம வந்து 7-8 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்க வேண்டும். நல்லா தூங்குறதுக்கு என்ன எளிய வழிமுறைகள், அதாவது தினமும் ஒரே நேரத்துல வந்து படுக்கைக்கு வந்து நம்ம போகணும். ஏன்னா ஸ்லீப் சைக்கிள் ஒன்று இருக்கு, பிரெயின் வந்து அந்த மாதிரி தான் டியூன் ஆயிருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் தூங்குற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்லீப் ஷெட்யூல் வச்சிருக்கணும். ஒரே நேரத்தில் எழுந்திருக்கிற மாதிரியும் ஒரு டைம் ஷெட்யூல் வச்சிருக்கணும். நம்ம தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போன், டிவி எல்லாத்தையுமே வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். படுத்துட்டே மொபைல் போனை ஸ்லீப்புக்கு முன்னாடி யூஸ் பண்றது வந்து இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஹேபிட். அதை வந்து நம்ம முற்றிலும் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் வந்துட்டு காஃபி, டீ அந்த மாதிரி எதுவுமே குடிக்க கூடாது. அது போக தினமும் வந்துட்டு நல்ல உடற்பயிற்சி செய்யணும். நம்ம ஸ்லீப் பண்ற பெட்ரூம் வந்து அமைதியாகவும் இருட்டாகவும் நல்ல தூங்குறதுக்கு ஏதுவா வந்துட்டு நம்மளே வந்துட்டு செட் பண்ணி அமைப்பாக வைக்கணும். தூக்க மாத்திரைகளை போட்டு தூங்குறத முற்றிலும் தவிர்க்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா தூங்கும் போது அதிகமாக குரட்டை விடுறாங்க, அல்ல வந்துட்டு காலையில அதிகமா தூங்குறாங்க, அல்ல தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தூக்கத்துல இருந்தா உடனடியாக மருத்துவரை வந்து அணுகணும். தூக்கம் 7-8 மணி நேரம் மிக மிக அவசியம். தூக்கம் வந்து மூளைக்கான அத்தியாவசிய மருந்து. தினமும் நல்ல தூக்கம் கிடைத்தால் நினைவாற்றல் வளரும், மனம் புத்துணர்ச்சி பெறும், மூளை ஆரோக்கியமாக இருக்கும். தூக்கத்தை இழந்தால் மூளையை இழப்போம்.
1: தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மலேசிய வாசுதேவன் குழுவினோடு பாடியிருக்கும் இந்த பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து, இசை இளையராஜா, வரிகள் மூமேதா.
5: மாலா
6: மாம்பழம்,
5: கீதா
6: கிண்டி,
5: விமலா
6: விழிவாக்கம்,
5: கிரிஜா
6: கீழ்பாக்கம்.
7: ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ, நாட்டி கம்ம நாட்டி பொம்மநாட்டி பேரா கேட்டுருக்க.
5: மாமா எங்க இருந்து வர்ற?
7: மயிலாப்பூர்.
5: அப்ப மாமி
6: சித்திரக்குளம்டா அம்பி.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: புன்னகையாய்
3: தேனோரும் பூந்தோட்டமாய்,
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்,
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? தேச விடுதலைக்காக தன்னலமற்ற தியாகத்துடன் வாழ்ந்து இந்திய வரலாற்றில் அழியாத இடம்பெற்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நினைவு தினம் இன்று. நேதாஜி என்று இந்திய மக்களால் அன்போடு அழைக்கப்படும் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் என்னுமிடத்தில் 1897 ஜனவரி திங்கள் 23 பிறந்தார். இவரது தந்தையின் குடும்பம் சுமார் 27 தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமைமிக்க மரபு வழியை உடையது. நாட்டுச் சூழலை பற்றி அடிக்கடி வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்ட நேதாஜியை பார்த்து அவரது தந்தையார் இவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாது லண்டனுக்கு ICS தேர்வுக்கு படிக்க அனுப்பி வைத்தார். 1920 குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற போதிலும் ஆங்கிலேயரிடம் பணியாற்ற மனமின்றி போஸ் அடுத்த ஆண்டே இந்திய சுதந்திர இயக்கத்தில் பங்கேற்பதற்காக இந்தியா தாய்நாடு நோக்கி வந்தாா்.

இந்தியா உடனடியாக சுதந்திரம் பெற வேண்டும் என்று அதற்கு போர்தான் ஒரே வழி எனவும் திடமாக நம்பினார் நேதாஜி. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றபோது வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாயிருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை இணைத்து இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தார். வெளிநாடுகளில் படை திரட்டுகையில் தமிழர்கள் ஏராளமாக பொருளுதவி செய்தது மட்டுமல்லாது தாமும் அவரது இந்திய தேசிய படையில் சேர்ந்து பணிபுரியவும் முன்

வந்தனர். கேப்டன் லட்சுமி சாகல் என அன்புடன் அழைக்கப்பட்ட லட்சுமி சுவாமிநாதனும் மலேசியா தமிழ்ப்பெண்ணான ஜானகி ஆதிநாகப்பன், ராசம்மா பூபாலன் ஆகியோரும் நேதாஜி பெண்கள் ராணுவப்படையான ஜான்சிராணி படைப்பிரிவை தொடங்கி சிறப்பாக செயல்பட்டனர். கேப்டன் லட்சுமி சாகல் கணவர் பிரேம்குமார் சாகலும் இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றினார். தன்னுடைய 14வது வயதில் நேதாஜி பங்கேற்ற ஒரு பேரணியில் கலந்து கொண்ட ஜானகி அம்மாள் நேதாஜியின் கருத்துக்களால் கவரப்பட்டு தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த காதணியை இந்திய தேசிய ராணுவத்திற்கு நிதி திரட்டுவதற்காக வழங்கினார். சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவுக்கு நிபந்தனையற்ற முழு விடுதலை வேண்டும் என்ற உறுதியுடன் தனது செயற்பாட்டை மேற்கொண்டார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுவதே விடுதலைக்கான வழி என கருதினார். ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்காக விடுதலையை பெற்றுத் தருகிறேன் என்பதே இவரின் புகழ்பெற்ற சூளுரையாகும். தாய்நாட்டை விட்டு தனி மனிதனாக வெளியேறி அயல் நாட்டில் இந்திய தேசிய ராணுவம் அமைத்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை தொடங்கிய நேதாஜி என் வழி தனி வழி என தனது இலக்கில் குறியாயிருந்தார். அதற்காக ஐரோப்பா சென்று ஆங்கிலேய அரசுக்கு எதிராக மக்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு ஆதரவு தேட ஆரம்பித்தார். 1944 பிப்ரவரி திங்கள் 4வது நாள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் பிடியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க புறப்பட்ட இந்திய தேசிய ராணுவ வீரர்களுக்கு இடையே சுபாஷ் சந்திரபோஸ் ஆற்றிய எழுச்சி உரை இதோ. அதோ அந்த நதியின் கரைகளுக்கு அப்பால், அடர்ந்த காடுகளுக்கும் பின்னால், நம் கண்ணில் படும் அந்த மலைகளுக்கும் பின்னால் நமக்காக உறுதியளிக்கப்பட்ட அந்த பூமி உள்ளது. எந்த மண்ணிலிருந்து நாம் உயிர் பெற்றோமோ அந்த பூமியை நோக்கி நாம் திரும்புகிறோம். புறப்படுங்கள், இந்தியா அழைக்கிறது. ரத்தம் ரத்தத்தை அழைக்கிறது. கிளர்ந்தெழுங்கள், உங்கள் ஆயுதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்மை அடிமையாக்கிய எதிரிகளின் படைகளை கிழித்துக் கொண்டு நமது பூமிக்கு பாதையமைப்போம். அல்லது இறைவனின் சித்தம் வேறானால் வீரர்களுக்குரிய தியாக மரணத்தை தழுவுவோம். நமது கடைசி மூச்சில் டெல்லிக்கு செல்லும் நமது பாதைக்கு முத்தமிட்டுவிட்டு செல்வோம். இது விடுதலை நோக்கிய பாதை என்று அறைகூவல் விடுத்தார்.

இந்துஸ்தான்.

நல்லோர்கள் தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்டு அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வெண்ணும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர் கைகள வேண்டும். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியே

கதை உண்டு, தலைவன் துணை உண்டு, துணிந்திடும் மனமும் சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு. இங்கே ஒரு காந்தியே இருக்கின்றான், அவன் வாழ்க தெற்கே.

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
3: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
7: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது உங்கள் குமரி பண்பலை 101. தோழியர்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு எது குறித்து தோழியர்கள் பேச போறாங்க அப்படின்னா, தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள். இதை பத்தி தான் தோழியர்கள் நமக்கு வரை பண்பலை 101 அவர்களுடைய அனுபவங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய குமரி பண்பலை 101 நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7722, இணைப்பு எண் 0465-2, கைபேசி எண் 8903-2570-39. சரி, இப்போ நம்ம தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள் அப்படின்னு சொல்லும்போது அது பெயரிலேயே நமக்கு இருக்குது இல்லையா. தற்காப்பு கலை என்பது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள, ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்காக அதற்காக நாம் வந்து நம்மை தயார்படுத்திக் கொள்வது, அல்ல அந்த நொடிப்பொழுதில் நாம் எப்படி நடந்து கொள்வது என்பதை சுதாகரித்துக் கொள்வது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. சரி, இது தற்காப்பு கலைகள் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்னென்ன வகையில் எல்லாம் பழிபடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனதளவில் பயத்தை போக்கி எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கும். அது மட்டுமல்லாம உடலும் வலிவாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உடல் எந்த அளவிற்கு வலிவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உள்ளமும் வலிமையாக இருக்கும். இரண்டும் ஒரு சேர வலிமையோடு திகழ்கிற போதுதான் நாம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே பிறக்கும். சரி, இப்படி இதுல என்னென்ன கலைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாமளே நிறைய கலைகளை சொல்லிட்டோம்னா வரக்கூடிய தொழிலர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேட்கலாம். அவங்க அது சார்ந்த விஷயங்களை கூட தேடிட்டு வரலாம். நம்முடைய இதுல சொல்லி பார்க்கும்போது நம்முடைய மாவட்டம் கூட எடுத்துக்கலாம், தமிழகத்தின் கூட எடுத்துக்கலாம். சிலம்பம் நம்முடைய மாவட்டத்தில் குறிப்பாக களரி பயிற்சி, வர்மக்கலை சார்ந்த விஷயங்கள், கராத்தே, இதெல்லாமே அந்த தற்காப்பு கலைகள்ல தான் வருகிறது. இந்த தற்காப்பு கலைகளை தோழியர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்களா, இல்ல கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார்களா, அவர்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த முயற்சியில் இருக்கிறார்களா, இல்ல குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்களா, அதன் மூலம் இவர்கள் என்ன தெரிந்து கொண்டார்கள், இல்ல இல்ல இன்னும் எனக்கு ஆசை இருக்கு, இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நான் இந்த கலையை கத்துக்க போவேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறார்களா, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ண கருத்துக்களை உங்கள் தோழமையான குமரி பண்பலை 101 நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தோழியரை. இதற்காக நாங்கள் மீண்டும் ஒருமுறை உங்களுடைய நிலையத்தினுடைய தொலைபேசி எண்களை நினைவூட்டுகிறோம். 260-240 மற்றும் ஒரு எண் 290-7722, இணைப்பு எண் 0465-2, கைபேசி எண் 8903-2570-39. இப்போது தொடங்கி 1:45 வரை வலம் வரும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்கள் ஓங்கி ஒலிக்கட்டும். நிகழ்ச்சியில் தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஒரு தோழியோடு

0: இப்போது நாம் பேசுவோம். வணக்கம், குமரி பண்டலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா, இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்களா? சரி, இணைப்பு கிடைச்சவுடனே தோழிகள் வந்ததும் நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைத்து நிகழ்ச்சி குறித்து பேசினால் நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போது நாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வந்துவிடலாம். பாடலை கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு முன்னால தோழிகள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கிறார்கள், முயற்சித்து பார்க்கலாம். வணக்கம் குமரி பண்டலை 101 ஹாய் ஸ்நேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? பெரிய விளையிலிருந்து விஜயாமா பேசுறீங்க.
1: தற்காப்பு கலை, அது நமக்கு அந்த காலத்துல அதை வந்து கற்றுத்தரதுக்குள்ள இதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஏதோ நாட்டு வழக்கில் நம்ம ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கோம், அப்படிலாம் நம்ம அனுபவிச்சு அந்த விளையாட்டுகள் மூலமா ஒரு தைரியத்தை நம்ம உண்டு பண்ணிருக்கோம். 10 பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடும் போது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நமக்கு இருந்து. ஆனா இன்னைக்கு இருக்க கால ஓட்டத்துக்கு நம்ம பிள்ளைங்களை ஒரு 4 செவத்துக்கு வச்சு வளர்க்கக்கூடிய சூழ்நிலையில ஆயிட்டோம்.
0: பிள்ளைகளை வீட்டுக்குள் வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொன்னா நீங்க எதை குறித்து பேசுகிறீர்கள்? தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும்.
1: இன்னைக்கு எப்படி எல்லாமே தனி குடும்பம், அன்னைக்கு கூட்டு குடும்பம்.
0: சரி,
1: தாத்தா பாட்டிங்களோடு இருக்கும்போது அந்த குழந்தைங்க 4 வீட்டு வாசல்ல போயிட்டு வந்து.
0: சரி,
1: இன்னைக்கு அப்படி இல்ல, அவரவர்த்து தொழில் வளர்ச்சியோடு அங்கங்க ஒரு இடத்துல வேலை பார்க்காங்க. பிள்ளைங்க பிள்ளைங்க ஒரு இடம், தாய் ஒரு இடம், அந்த மாதிரிதான் இருக்கு. பலதரப்புல போய்கிட்டு இருக்காங்க.
0: நீங்க வந்து இந்த கோணத்தில் தான் அதை சொல்கிறீர்கள் இல்லையா? ஏன்னா நீங்க முதல் தொடங்கும் போது சொன்னீங்க நிகழ்ச்சியில நமக்கு அன்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அந்த வாய்ப்புகள் பெருமளவில் இருக்கிறதுன்னு சொல்லும் போது, வீட்டை விட்டு வெளியே போகல அப்படின்னு சொல்லும்போது கருத்துக்கு கருத்து முரண்பட்ட மாதிரி இருந்தது, அதனால கேட்டேன், தெளிவுபடுத்தினேன். சரி, சொல்லுங்க.
1: அதாவது இன்னைக்கு எப்படின்னா நிறைய வகுப்புகள் இருக்கு, நம்ம தேடி சென்று நம்ம பிள்ளைங்களை அந்த இடத்துல போயிட்டு வைக்கும். அப்ப எனக்கு 2 பிள்ளைங்க, நான் 2 பிள்ளைங்களையுமே சிலம்பம் கராத்தே அப்படி சின்ன வயசுலயே கொண்டு அந்த இடத்துல அவங்க எல்லாம் படிக்க விட்டேன்.
0: ஓ, 2 கலைகளும் கத்துக் கொண்டிருக்கிறார்களா?
1: ஆமா, இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க அளவுக்கு ஆயிட்டாங்க. அவங்க ஒரு மாஸ்டர்.
0: ஓஹோஹோ, மிக்க மகிழ்ச்சி.
1: இருக்காங்க. ஆமா, அப்ப எப்படின்னா அந்த சிலம்பங்கும் போது பொண்ணு வந்து கொஞ்ச நாள் தான் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி.
0: சரி,
1: ரெண்டாவது அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கல வேற படிப்புக்காக போக வேண்டிய நிலைமை. ஆனா பையன் இன்னைக்கு அந்த சிலம்பத்துல உள்ள பொண்ணு முறைக்கு அந்த ஒட்டை கம்பு, இரட்டை கம்பு, சுவடுகள், சுருள் வாள், வாழ்க்கையடையும் கிளறி, இந்த மாதிரி எல்லாமே அவன் மல்லித்தம், அந்த மாதிரி படிப்படியா அவர் உயர்ந்து படிச்சுக்கிட்டேதான் இருக்கான் இப்பவும்.
0: சரி, ஆக தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள்ல உங்களுடைய குழந்தைகள், உங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்க பிள்ளைக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்க வந்து அதற்கான பயிற்சிகள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, பிள்ளைகள் கத்துக்கிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைகளா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா இங்க வாங்க, எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, சிலம்பத்தை எடுத்து இப்படி சொல்லித்த சொல்லி கொடுத்தாங்க, அல்லது கராத்தையில இப்படியான ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்களையும் செய்ய வைத்திருக்கிறார்களா? அப்போது நீங்கள் அதை ஆர்வத்தோடு செய்திருக்கிறீர்களா?
1: நான் செய்யதுக்கு இல்ல மேடம், அதை ரொம்ப ரசிச்சிருக்கேன்.
0: ரசிச்சிருக்கீங்க.
1: அந்த சுவடுகள்லாம் அவங்க போடுவாங்களா, அந்த கராத்தேல உள்ள கட்டாஸ் எல்லாம் போடுவாங்க.
0: சரி,
1: தும் தும் அவங்க சவுண்ட் எல்லாம் அப்படி உரும தெரிக்க மாதிரி வரும்.
0: அதை ரசிச்சிருக்கீங்க, நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணல?
1: பண்ணல.
0: சரி அம்மா, சொல்லுங்க.
1: நன்றியம்மா,
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றியம்மா. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதிய நேரில் நிகழ்ச்சி.
2: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, சிரிப்பலையோடு வருவது யாரம்மா?
2: படிக்காங்க கராத்தையும் படிக்கிறாங்க, சிலம்பமும் படிக்கிறாங்க மேம்.
0: சரி,
2: 2 கிளாஸ் 4 கிளாஸ் படிக்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க தான் எல்கேஜி யூகேஜி எல்லாம் அந்த 3 பிள்ளைங்க பண்றாங்க மேம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம்.
0: இப்போ உங்களுக்கு என்னைக்காவது இந்த கலைய நம்ம இப்ப கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம படிக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது தோணி இருக்குதா
2: மேம்? எனக்கு
0: எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஆனா இறங்கி

0: செய்யறதுக்கான வந்து ஒரு வலு இல்ல குறைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த ரசனையோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல மேம்,
0: படிக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தா படிக்கலாம். நீங்க சொல்லும் போது ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரியே சொல்றீங்க, பரவாயில்ல. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. இது உங்கள் அபிமான குமரி பாண்டலை 101. நன்றிமா.
1: நன்றி மேம்.
0: வணக்கம் குமரி பாண்டலை 101. ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம் மேடம், நான் குளச்சலிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: வாருங்கள் குளச்சலிலிருந்து. கேட்பதற்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் குறிப்பாக நீங்க வந்து இந்த ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில சொல்லும் போது என்னுடைய பேத்தியும் படிச்சிருக்கா, அதனால என்னுடைய பேத்தி இந்த அளவுக்கு வந்திருக்கான்னு சொன்னா கோரி பண்பல் நூற்று வந்து இன்னும் மகிழ்ச்சி அடையும். நிகழ்ச்சியை நீங்க வந்து நெடிய நிகழ்ச்சியாக சொல்லாமல் சரி, அதுதான் அந்த அம்மாவுடைய துணிச்சல். நீங்க சம்பவமா சொல்லிட்டீங்கன்னா அடுத்து வர்றவங்களுக்கு எல்லாம் சம்பவம் சொல்ல வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டது இல்லையா? சரியம்மா, இந்த தருணத்தில், அதாவது இந்த தருணத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்க வந்து நினைவுல வச்சு சொன்னதுக்கு நன்றி அம்மா, நன்றி.

0: நீ.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
5: உடனடி டெலிவரி,
6: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
5: தொடர்புக்கு
6: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330666.

0: ஏற்கனவே உங்கள் விமான குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரில் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தோழியர்கள் பங்கேற்று தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள் குறித்து பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். தற்காப்பு கலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆரம்பத்தில் பேசணும் இல்லையா, அதாவது சிலம்பம், களரி, வர்மக்கலை, கராத்தே பயிற்சி, இது போக கிராம் மகா அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலை இருக்கு. இது என்ன புது பெயரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் உருவாக்கப்பட்டது. இது ஜூடோ, பாக்ஸிங், ரெஸ்லிங் அப்படிங்கிற கலையுடைய அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதா. இது ஒரு யதார்த்தமான சண்டை கலை அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி இது பெண்களுக்கு சாதகமான அம்சம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரிகளுடைய தாக்குதலை விட எப்படி லாபகமாக தப்பிப்பது அப்படிங்கறத கன நேரத்தில் வேகமாக்கக்கூட முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த பயிற்சி வந்து நமக்கு கொடுக்கறதாக சொல்றாங்க. இப்ப தோழிகள் வராங்க, தோழிகளோடு நாம் பேசலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரில் நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா, யாரு? சரி, கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னு கேக்கும், சொல்லுங்க. அச்சம் என்பதே மனித குலத்தின் நச்சு நோய். அதாவது இந்த பயத்தை போக்குவதற்குத்தான் இந்த தற்காப்பு கலைகள் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கறத பத்தி நம்ம
1: விளையாட்டுகள் சொல்லிக் கொடுக்கலாம் மேடம். பழைய கூட சொல்லிக் கொடுக்கலாம். ஒருத்தருடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறது அது.
0: என்ன என்ன கலை?
1: கபடி விளையாட்டு கூட சொல்லிக் கொடுக்கலாம் மேடம்.
0: இதெல்லாம் வந்து அடிப்படையாக நம்ம இந்த பயிற்சிகள்லாம் கொடுக்கும் போதுதான், கொடுத்துச்சு இங்க கொண்டு விடும்போது பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாக ஆர்வமும் இருக்கும்,
1: நடக்கும்போது தைரியம் இருக்கும்.
0: சரி,
1: விளையாட்டுல நிறைய கத்து கொடுக்கலாம். விளையாட்டுலாம்
0: விளையாட நம்ம அனுமதிக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லும் போது சொல்ல வேண்டிய முதல் விஷயம், விளையாடுவதற்கு குழந்தைகளை கட்டாயமாக நாம் அனுமதிக்க வேண்டும். அதுதான் அழகா சொல்லுவார் இல்லையா பாரதி, சொல்லும் போது காலை முழுதும் படிப்பு,
1: மாலை முழுதும் விளையாட்டு.
0: ஏன்னா அந்த வரிகள் நம்ம முழுமையாக சொல்லல, அதனுடைய கருத்து சாராம்சத்தை மட்டும் தான் நம்ம சொல்றோம். பாடலை முழுமையாக நம்ம இங்க சொல்லப்படல, மாலை முழுவதும் விளையாட்டு. ஆனா இப்ப வந்து நம்ம அந்த சூழல் இருந்து கொஞ்சம் தடம் மாறி இருக்கிறோம் இல்லையா, நிச்சயமாக கொண்டு வரணும். அதற்கு வந்து இது ஒரு அடிப்படை, அதாவது தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் பிள்ளைகளை விளையாட அனுமதிக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கிடைக்கும். அந்த உடற்பயிற்சி தான் மனப்பயிற்சிக்கும் அடிப்படை அப்படிங்கறத
1: வருவதற்கு
0: ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. வேற ஏதேனும் தற்காப்பு கலை குறித்து சொல்ல போகிறீங்களா? நன்றி நன்றி நன்றி.
2: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
3: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், பிடெக்ல ஏஎன் டேட்டா சயின்ஸ், ஐடி பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.

0: கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜிலே சேர்த்திடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
1: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7550055004.
2: ஓயாத கடலலை போல ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகளை குறித்து தோழியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கிறது, அதை ஆர்வமாக உற்சாகமாக நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோழிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு தோழி இணைப்பில் வராங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. சாமி தொப்பில இருந்து திலகவதி அம்மா பேசுங்க.
3: எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல நாங்க படிக்கிற காலத்துல.
2: சரி,
3: அதுக்கு முன்னால உள்ளவங்க எல்லாம் ஆம்பளை நல்ல சிலம்பாட்டம் எல்லாம் படிச்சிருக்காங்க.
2: சரி,
3: நாங்க படிக்கிற காலத்துல அது இல்ல. ஆனா இப்ப எங்க பேர குழந்தைகள் கராத்தேல என் பேத்தி எல்லாம் நல்லா பண்ணுவா.
2: சரி,
3: அதனால தைரியமா பொம்பளை ரெண்டு பொம்பளை பிள்ளைகள்தான், பொம்பளை பிள்ளையும் பஞ்சாதையும் விட்டுட்டு அவங்க கொல்லத்துல போய் வேலை பார்க்கான். என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் பாத்துக்கிறோம்.
2: சரி,
3: அப்படின்னா ஒரு தைரியம்.
2: அதாவது இந்த தற்காப்பு கலைகளை பிள்ளைகள் கற்றுக்கொள்வதால் அது பிள்ளைகளுக்கு மட்டும் தைரியத்தை கொடுக்கல, தன்னம்பிக்கை கொடுக்கல, பெற்றோருக்கும் கூட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கறதுங்கிற ஒரு செய்தியை மிக அழகா பதிவு பண்ணிருக்கீங்கம்மா.
3: உண்மைதான், இல்லனா பயந்து பயந்தே இருக்கணும்.
2: சரி, வேற இது குறித்து வேற ஏதேனும் பேச விரும்புறீங்களா?
3: இல்லம்மா, இப்போ எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தனா நானே படிப்பேன். இப்போ
2: இப்ப வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொல்கிறீர்கள்.
3: ஆமா,
2: உங்கள் வயது என்ன அம்மா? இல்ல, வயது ஒரு தடை இல்லை, அதனாலதான் கேக்குறேன். அதாவது கேக்குறவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும் இல்ல, இந்த அம்மா இந்த வயசுலயும் படிக்கனு சொல்றாங்களா, அப்ப நம்மளும் படிக்கலாம். உங்களை விட குறைந்த வயது உள்ளவர்களும் படிப்பதற்கு ஆர்வப்படலாமே சொல்லிதான் கேக்குறேன்.
3: எந்த ஒரு பயிற்சினாலும் அந்த பயிற்சிக்கு போறதுக்கு முயற்சி எடுப்பேன்.
2: சரி, இப்ப கூட அப்படின்னா நீங்க முயற்சி எடுக்கலாம். உங்க அம்மா இப்ப கூட நீங்க முயற்சி எடுக்கலாம். உங்கள் பேர குழந்தைகளிடமிருந்து, உங்களுடைய பேர பிள்ளையிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நீங்க முயற்சி எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நீங்க படிச்சுட்டு இன்னொரு நிகழ்ச்சியில வரும்போது நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் இதுல கத்துக்கிட்டு இருக்கிறேன் பண்றேன்னு சொல்லி நீங்க சொல்லணும். அதை கேட்டு நாங்க ரொம்ப குமரி பண்பலை 101 மிக்க மகிழ்ச்சி அடையும். சரியா? நன்றி அம்மா, நன்றி. வயது என்பது உடலுக்குத்தான், மனதிற்கு அல்ல. மனோதிடத்தோடு எப்பொழுதும் எந்த கலையையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். நன்றி அம்மா.
4: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8880198870.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தற்காப்பு கலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிலம்பம், களரி, கராத்தே, வர்மக்கலை, கிராவ் மகா அப்படிங்கிற ஒரு கலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் உருவாக்கப்பட்டதுன்னு. அடுத்த ஒரு கலை நிறைய பேர் நம்ம கேட்டதாக தான் இருக்கும், ஜூடோ. உடல், புத்தி இந்த இரண்டையும் ஒருமுகப்படுத்தி எதிரியை வீழ்த்துகின்ற ஒரு கலை. அதாவது தன்னுடைய இயல்பான பலத்தை கொண்டு, இதற்காக நம்ம அதிகபட்சமாக பலம் திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மிடம் இருக்கக்கூடிய இயல்பான பலத்தை கொண்டு எதிரியை தூக்கி எறியக்கூடிய அல்லது எதிரியை வீழ்த்துகின்ற ஒரு இதுதான் கலைதான் இந்த ஜூடோ என்கிற கலை. 19th century ஜப்பானில் தோன்றிய இந்த கலை 1964 முதல் ஒலிம்பிக் போட்டிகளில் ஆண்கள் பிரிவிலும், 1992 முதல் பெண்கள் பிரிவிலும் இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. எதிர்பாராத தாக்குதலின் போது எப்படி சுதாகரித்துக் கொள்வது என்பதுதான் இந்த ஜூடோவினுடைய அடிப்படை சாராம்சமாக இருக்கிறது.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது.

0: ஆர்எஸ்எம் சப்தகிரி ஃபைனான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Pontiusly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
0: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiusly Super Speciality Hospital.
2: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள் குறித்து தோழிகள் நேரலையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அடுத்து வரும் தோழி. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதே நேரல் நிகழ்ச்சி. வணக்கம் குமரி பண்பலை. சரி, தொடர்ந்து நாம தோழிகளோடு பேச முடியவில்லை. அதுக்கு முன்னால் நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி,
3: தட்ஸ் ரைட்.
2: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும்

0: அவசம் அங்கோ.
1: That's right.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: நேரலை நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இதில் ஹாய் சிநேகிதியை நேரலையில் இணைந்திருக்கிறீர்கள். தன்னம்பிக்கை தரும் தற்காப்பு கலைகள் குறித்து தோழிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வரும் தோழி யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
5: வணக்கம், அருள்நகர் ஜாய் பேசுறாம்மா. முற்காலங்களில எல்லாம் இப்ப மாதிரி உள்ள தற்காப்பு கலைகள் இல்ல. ஆனா நகைச்சுறு பிள்ளைகளா இருக்கிற போது 3-4 உள்ள யானைகள் இருக்கும். அதுல முதியவர்கள் எல்லாம் கால் வச்சு ஏறி அதுக்கு மேல உள்ள பாக்கு, சின்ன சின்ன பழங்கள் இதெல்லாம் பறிப்பாங்க. அப்ப எங்களை எல்லாம் அதுல மெதுவா ஏற, 2 கையும் அந்த மூங்கில புடிச்சிட்டு ஏறணும். 8 படி அல்லது 10 படி தான் இருக்கும் அதுல அந்த மூங்கில் யானையில. பெரியவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பா நிற்பாங்க. ஆனா இந்த மாடி ஏறுற போது 2 கையும் பிடிச்சு நம்ம காலை பின் பார்த்துதான் இறங்குவாங்க. அதை அவங்க கட்டி தந்தாங்க. முன் பார்த்து இறங்கப்படாது. நம்ம எப்படி ஏறுறோமோ அப்படி அந்த பாதையில இடது பக்கம் கை வச்சு நம்ம இறங்கணும்.
4: அம்மா சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா நிகழ்ச்சி
5: கட்டி தருவாங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கும் அப்போது பாடி வீட்டுல 21, 23.
4: அம்மா சுருக்கமா சொன்னீங்கன்னா அடுத்து ஒரு தோழிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
5: அதுக்கும் எங்களை அப்படி போறதுக்கு வாய்ப்பு தருவாங்க. ஆனா இன்றும் அப்படி எல்லாம் கட்டி தந்ததுனாலே ஸ்கிப்பிங் கட்டி தந்தாங்க.
4: சரி அம்மா நிகழ்ச்சி. அம்மா சரி சரி, நீங்க வந்து நிறைவு செய்திருங்க. அம்மா
5: ஹலோ.
4: இந்த கலைகள்லாம் நீங்க இப்படி நீங்க கற்றுக்கொண்டதால இன்னைக்கும் நீங்க வந்து திடகாத்திரமா இருக்கேன்னு
5: சொல்லுங்க. பலமாக சிறு ஓட போல் உள்ள இடத்துல கால் தாண்டி செல்வதற்கும் படி ஏறுவதற்கும் கடவுள் பலம் தந்திருக்கிறார்.
4: நன்றி
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றிமா நன்றி.

0: வணக்கம் குமரி, பண்பலை நூற்றுவனின் ஹாய் சனிகிதிய நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா.
1: நான் ராஜாஜி கதிரகீசன் வடநிலையில இருந்து பேசுறேன்.
0: நிகழ்ச்சியுடைய நிறைவான நேயர், நீங்க சுருக்கமாக பேசிருங்க
1: மேடம். தன்னம்பிக்கை மிக்க தற்காப்பு கலைகள்னு நான் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நான் யோகாவையும் உடற்பயிற்சியும் கொண்டு வருவேன் மேடம்.
0: ஓ சரி.
1: ஏன்னா நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை தர்றது யோகா ரொம்ப முக்கியம்.
0: சரி.
1: யோகா பண்ணும்போது தன்னம்பிக்கை இருக்கு, உடற்பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு உடல் வலிமை இருக்கு.
0: சரி.
1: நான் ஏற்கனவே நான் ஒரு பிளேயரா இருந்ததுனால அந்த காலத்துல அத்தனை கபடி பிளேயர் வேற.
0: ஓ
1: இல்லன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். வீட்டுல இருந்தாலும் எப்பவுமே நான் விடுறது இல்ல.
0: சரி.
1: ஈவினிங் கண்டிப்பா நாங்க விளையாடுவோம், எங்க வீட்டுல எல்லாருமே விளையாடுவோம். அப்படி விளையாடும் போதும் அந்த உடற்பயிற்சி அடையறதுனால எங்களுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு துணிச்சலும் வர முடியும். எனக்கு அததான் நான் ஒரு தற்காப்பு கலையா நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த எனக்கு அப்படி ஒரு
0: எனக்கு ஒத்துழைப்பு தருதுன்னு நினைக்கிறேன். தற்காப்பு கலை என்பது சண்டைக்கானது மட்டுமல்ல, அது உடல் வலிமை, மன உறுதி மற்றும் நம்மை நாமே காத்துக்கொள்ளும் உன்னத கலை. கம்பை எடுத்தால் காற்றில் பறக்கும், கண்கழிமைக்கும் முன் சுழன்று கடிக்கும், மூச்சடைக்கு செய்யும் முறையான பயிற்சி நம் மூதாதையர்கள் நமக்கு தந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி செல்ல வேண்டும். அந்த பணியை நாம் செவ்வனே நிறைவேற்றுவதில்தான் நம் அடுத்த தலைமுறை எப்படி சிறப்பாக வாழ்கிறார்கள் என்கிற அவருடைய நல்ல வாழ்க்கைக்கு நாம் வழிகாட்டுகின்ற அமைப்பே இருக்கிறது. இத்துடன் இன்றைய ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எனும் சொல்லொடிகளில் வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி பொறியாளர், செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் 23 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அன்னதான கூடம், பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, அஇஅதிமுக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜேபி உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வரை கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் இன்று பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார்

0: உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்.
1: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறில் இருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
0: நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட 20%லிருந்து 36% வரை ஒப்பந்தத்தில் மதிப்பீடுகள் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்தார். இதில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டத்திற்கு 9,315 கோடியே 58 லட்சம் ரூபாயும் சென்னை எல்லை சாலை திட்டத்திற்கு 3,540 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகரப்பகுதிகளில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 912 கோடி ரூபாயும் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 593 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன், மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளிக் கல்வித்துறையில் 1,279 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 975 பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. 40 நாடுகளைச் சேர்ந்த 500 கண்காட்சியாளர்கள் மற்றும் 240 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது புதன்கிழமையில் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டதன் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி நாளை காஞ்சிபுரம் வட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது.

0: கோரிக்கை மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மனுக்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. 3வது நாளாக பரிசில் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் வரை 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர்கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான காயின் மற்றும் கோயிலிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசில் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரமோறு மணி 55 நிமிடம். திரை இசை அஞ்சலி திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரல்.

0: 7 against Sri Lanka on the fourth day of the first test in Galle when reports last came in. Earlier, Indian bowlers bowled out the hosts for 284 in their first innings. And now before we end the bulletin, the headlines once again. 12th BRICS Environment Ministers meeting held in New Delhi to foster consensus on environmental cooperation. BJP appoints new state in charges and co-in charges for Uttar Pradesh, Punjab and Gujarat. Enforcement Directorate conducts searches over Karnataka Public Service Commission paper leak scam. IMD predicts very heavy rainfall over Jharkhand, Bihar, Chhattisgarh, Odisha and Uttar Pradesh today. Government announces National Sports Awards 2025. Trisha Jolly and Pulela Gayatri Gopichand among 17 other sportspersons named for Arjuna Award. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15:30. தித்திக்கும் திரை இசை பாடல்கள் உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலி வழி எத்திக்கும்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

கடல் கடந்தும் ஆர்ப்பரிக்கும் இந்த காற்றலை கீதம் நமது குமரி பண்டலை 101 நாதம். உங்கள் விமான குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தித்திக்கும் திரையிசை பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக இருவர் திரைப்படத்திலிருந்து ஒனி கிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்கள், வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசை.

0: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க. உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவம் மிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க. எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

எட்டி எட்டி பார்க்கும் உங்கள் எண்ணாலைகளோடு யதார்த்தமாய் சங்கமிக்கிறது. இதோ குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். உங்கள் குமரி பண்பலை 101 நிலையங்கள் கேட்டிருந்த வண்ணமாக இருப்பது தித்திக்கும் திரை இசை பாடல்கள். இசையில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் காதலன். பாடலை பாடியிருப்பவர் உன்னிகிருஷ்ணன், இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
3: குதிரைக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நீங்கள் கொண்டிருப்பது திதிக்கும் திரைசை பாடல்கள்.

இசையில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் முப்பொழுதும் உன் கற்பனைகள். பாடல் வரிகள் தாமரை, பாடகி சித்தாரா கிருஷ்ணகுமார், இசை ஜி வி பிரகாஷ்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிப்பை நாளும் நேசிப்போம், நல்ல நூல்களை சுவாசிப்போம். கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
5: நேர்களை நீங்கள் கோட்டரசு கொண்டிருப்பது உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 தித்திக்கும் திரை இசை பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் சைவம். பாடலை பாடியிருப்பவர் உத்தாரா, பாடல் வரிகள் நா முத்துக்குமார், இசை ஜி வி பிரகாஷ்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமடம், நாகர்கோவில், 2330 66.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது திதிக்கும் திரைசை பாடல்கள். இழந்த வரிசையில் நிறைவாக வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் சைவம். பாடலை பாடியிருப்பவர் உத்தாரா, பாடல் வரிகள் நா முத்துக்குமார்.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரை இசை. எனும் சொல்லுடைகளில் வருவது வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து.
1: வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக மதுரையில் 39.4 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை கோயம்புத்தூரில் 22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான அதிகபட்ச வெப்பநிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. எனினும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட குறைந்தும் சென்னை, தருமபுரி, திருநெல்வேலி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, சேலம், நாகப்பட்டினம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரித்தும் கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர், திருவள்ளூர் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட மிக அதிக அளவில் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். சிட்டாம்பட்டி, ஆர் எஸ் மங்கலம் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கல்லந்திரி, தேவாலா, முள்ளங்கினாவிளை, சிவகங்கை, கோழிப்பூர் விளை, மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழையளவும் காரைக்குடி, பெரம்பலூர், வால்பாறை, சிங்கம்புணரி, பந்தலூர், சின்கோனா, உபாசி, மதுரை, பெரம்பூர், சோலையார், நாகர்கோவில், திருவொற்றியூர், புழல், தண்டையார்பேட்டை, மாதவரம், சின்னக்கல்லார், நடுவட்டம், சோழாவரம், செங்குன்றம், குளச்சல், கொளத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
2: என்ன உமா பண்ணிட்டு இருக்க? நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க? என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
3: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறது.

0: தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன சொல்றோமா?
0: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
2: என்ன அர்த்தமாயிருந்தா?
0: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசின் 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மகளிர் மலையேற்ற குழுவினரின் அப்ரஜிதா பராங்லா பயணத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை ராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று ராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி சுரங்கம் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சாலை கட்டமைப்புக்கான தரமான மூலப்பொருட்களை உருவாக்கி ரூர்கேலா என்ஐடி சாதனை படைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வெளிமுகமை மூலம் நடத்துநர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31 தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 193 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. ஆரம்பமாகிறது தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை.
3: நேர்களை நமக்கு மாதிரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை. இதுல உங்களுக்காக பல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் காத்துட்டே இருக்கு. அது என்னெல்லாம் கேள்விகள்னு வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் சொல்லணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நமது குமரியின் முன்னணி பெயரான 04652 பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257309 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் டயல் செய்யலாம்.
2: பயிற்சி பட்டறை அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? போட்டித் தேர்வுக்கு புறப்படக்கூடிய இளவல்களுக்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சின்னு கூட நம்ம சொல்லலாம்.
3: ஏன்னா
2: படிப்பு என்பது நம்ம தொடர்ந்து உட்கார்ந்து நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு கேள்வி ஞானத்துல கேட்கிற போது இன்னும் எளிதாக நம்மளுடைய மனதிற்குள் அது போகுது.
3: கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். கேட்டு புரியுதுங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு திங்ஸ் தான். ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அதை கேட்டே நம்ம படிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு இதுதான்.
2: அது மட்டும் இல்லாம இது ஒரு பொது அறிவு கேள்வி, பொது அறிவு பாசறை.

0: சொல்லும்போது நம்ம கேள்வி மட்டுமே கேட்டுட்டு அதற்கான ஒற்றை வரியில் பதில் மட்டும் நம்ம கடந்து போறதில்லை, அதற்கான விளக்கங்களும் நம்ம கொஞ்சம் சொல்லும் போது அதிலிருந்தும் இன்னும் பல கேள்விகள் அவர்களுக்குள்ள உருவாகலாம், அவர்கள் படிக்கலாம்.
1: ஒரு கேள்வி பல பதில்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
0: சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நிலையத்தினுடைய தொலைபேசி எண்ணையும் நம்ம சொல்லியாச்சு
1: இல்லையா? கேள்வி
0: கேட்டுவிடலாம். கேள்வி கேட்பது நீங்களா நானா?
1: கேள்வி தொடங்குவது உங்களிடமிருந்து, நேயர்களிடமிருந்து.
0: முதல் கேள்விக்கு முன்னே நேயர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள்.
1: கேள்வியா இருந்தாலும் நம்ம பதில் சொல்லிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் தான். அந்த கான்பிடன்ட்டுக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டலாம்.
0: இந்தியாவின் பால மனிதர் என்பவர் யார்?
1: யார் அவர் தெரிந்தால் நீங்கள் உடனே அழைக்கலாம். 04562 என்ற கோர் நம்பரை பயன்படுத்தி 2602440 எண்ணிலோ 2907722 எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். 8030325703939 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம்.
0: அழைத்து விட்டார்கள். இதோ
1: இணைப்பில் வரும் முதல் நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் ஐயா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இந்தியாவின் பால மனிதர் என்பவர் யார்?
2: இந்தியாவின்
0: பால மனிதர், பாலங்களின் மனிதர்.
2: நான் நினைக்கிறேன் இவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர்களை அப்படி கூப்பிடுவோமோ?
0: நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள், அது சரியல்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் குமரி பண்பலை 101 சரியான விடை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அவர்களை பல்வேறு பதில்களை நோக்கி அழைத்து செல்கிறது அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஒரு நேயர்,
1: வணக்கம்.
3: வணக்கம்,
1: ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கண்டுபிடித்து விட்டார்கள்.
1: வாழ்த்துக்கள்.
3: நன்றி, நன்றி.
1: ஓகே, ரேணுகாமா ரெண்டாவது நேரா வந்து முதல் கேள்விக்கு ஆன்சரை கரெக்டா சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். அதுக்கான கூடுதல் தகவல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.
0: இந்தியாவினுடைய பால மனிதர் அப்படிங்கிறவர் கிரீஷ் பரத்வாஜ் அப்படிங்கிறது சரியான விடை. சமூக சேவகரான இவர் லட்சக்கணக்கான கிராம மக்களுடைய வாழ்க்கையை நகரத்தோடு இணைத்திருக்கிறார். அது எப்படி இணைத்திருக்கிறார்? பாலம் போட்டு இணைத்திருக்கிறார். அதுவும் கிட்டத்தட்ட 130 தொங்கு பாலங்கள் இவர் வந்து உருவாக்கி இருக்கிறார். அதனால இவர் மக்கள் வந்து தொங்கு பாலங்களின் நண்பர் என்றும் பால மனிதர் என்றும் அன்போடு அழைக்கிறார்கள். தன்னலமற்ற இந்த இவருடைய மக்கள் சேவைக்காக மத்திய அரசு 2017 பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது.
1: சூப்பர், கண்டிப்பா 130 பாலங்கள் அமைச்சவர பாலங்களின் மனிதர் அப்படின்னு சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: அது மட்டும் இல்லாம இவர் எந்த இடங்கள்ல எல்லாம், எந்த மாநிலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, இந்த 4 மாநிலங்களிலும் பொதுமக்களுடைய உதவியோடு சேர்ந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்திருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு,
1: கண்டிப்பா அதுவும் 4 மாநிலங்கள் சொல்லும் போது கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
0: அத்தனை மக்களும் அவர்களை நன்றியோடு நினைத்துக் கொள்வார்கள் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா சூப்பரான ஒரு கேள்வி முதல் கேள்வி வந்துச்சு. ஒரு கூட கேள்வியும் பதிலும் சொல்லிடலாம் நேர்களுக்காக.
0: இந்தியாவின் பால மனிதர் என்பவர் யார்? கிரீஷ் பரத்வாஜ், சமூக சேவகரான இவர் லட்சக்கணக்கான கிராம மக்களுடைய வாழ்க்கையை நகரத்தோடு 130 தொங்கு பாலங்களை அமைத்து இணைத்ததால் இவரை பாலங்களின் தொங்கு பாலங்களின் நண்பர் என்றும் பால மனிதர் என்றும் அழைக்கிறார்கள். 2017 இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்திருக்கிறது.
1: சூப்பர் சூப்பர் சூப்பரான ஒரு கேள்வியோட தேநீர் நேரம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ இரண்டாவது கேள்வி நேர்களுக்காக கேட்டுடலாமா?
0: கட்டாயமா கேட்டா.
1: என்ன கேள்வி அப்படின்னா, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் வருது.
0: வரும்போதே கேள்வியை நாங்க சொல்ல முன்னாலே உங்களுக்குடைய எண்ணத்தை எல்லாம் உருவாக்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான் வருது அப்படின்னு.
1: இந்தியாவை பத்தி தான் இது ஒரு கேள்வி. இந்தியாவின் மிக பெரிய பவளப்பாறை தொகுதி எங்குள்ளது? இதுதான் கேள்வி. நேர்கள் பதில் சொல்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம்,

0: ஓகே, நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கேள்வி. இந்தியாவின் மிக பெரிய பவளப்பாறை தொகுதி எங்குள்ளது? இதுதான் கேள்வி. இதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம், ஒரு பாடல் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம், இல்ல நேர்கள் வந்தாங்கன்னா நேர்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ நேர்களை சந்திச்சிடலாம், வந்துட்டாங்க. வணக்கம் குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? ராஜாசாம் ஐயா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நாகர்கோயில்
0: என்னையா?

0: இல்லையா, அந்த தீவோட அந்த தொகுதியோட அந்த பகுதியோட பேரை கேட்கிறோம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம்
0: சரி ஓகே, அத அந்த தீவோட பேரை கூட சொல்லிட்டீங்கன்னா கூட ஓகே
1: தான்.
0: இந்தியாவின் மிகப்பெரிய பவளப்பாறை தொகுதியை கொண்ட பகுதி தீவு, எந்த தீவு? நல்ல முயற்சியா, சரி ஓகே, ஆன்சர் நம்ம வந்துட்டே இருக்கு, அடுத்த நேயர் சொல்றாங்களா அப்படின்னு பாத்துடலாம். நன்றி ஐயா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் புதறிவு பாசறை. வணக்கம் ஐயா, யாரங்க பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்
0: சண்முகசுந்தரம். ஐயா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இந்தியாவின் மிகப்பெரிய பவளப்பாறை.

0: சண்முக சுந்தரம் ஐயா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இந்தியாவின் மிகப்பெரிய பவளப்பாறை தொகுதி
0: ஐயா,
1: லட்சத்தீவுல கட்மண்ட் தீவு.
0: சூப்பர், அழகா. எந்த தீவு அப்படிங்கறத, எந்த பகுதிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. தொகுதி தான் கேட்டோம், பகுதியும் சேர்த்து சொல்லிட்டீங்க. சண்முக சுந்தரையா அழகா ஆன்சர் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி ஐயா, நன்றி.
0: நன்றி ஐயா, நன்றி. ஓகே, இப்ப நம்ம மீண்டும் ஒரு முறை கேள்வி சொல்லி அதற்கான கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பவளப்பாறை தொகுதி இங்குள்ளது லட்சத்தீவில் கட்மத் தீவில் பவானா கிளவாஸ் அப்படிங்கிற தொகுதி தான் அந்த தீவு. அதை பார்க்கவே கண்ணுக்கினிய நீல நிற கடல், நடுவே வெள்ளை மணல் பரப்பு, அதை சுற்றி பிரம்மாண்டமான பவளப்பாறைகள், இதை கொண்டதுதான் லட்சத்தீவு. அங்கதான் இந்த அமைப்பு இருக்கு.
2: இதை சொல்லும் போதே கேட்டு இருக்கிறவங்க கண்ணு மூடி கேட்டாங்கன்னா அப்படியே கண்ணு முன்னால் அந்த பவளப்பாறை வந்து தெரியும் நினைக்கிறேன். அவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கீங்க.
0: கண்டிப்பா, அந்த லட்சத்தீவு தீவு கூட்டங்கள் உள்ள கட்மத் தீவு அருகேதான் இந்த மாபெரும் பவானா கிளவாஸ் அப்படிங்கிற பவளப்பாறை தொகுதி. கடல் ஆராய்ச்சியாளர்களால் இந்தியாவின் மிகப்பெரிய பவளப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பவானா கிளவாஸ் உருளைக்கிழங்கு பவளம் என்று அழைக்கப்படுகிறது. இதுல அந்த உருளைக்கிழங்கு திட்டு வந்து 4,250 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கிறது. அந்த மொத்த பவளப்பாறையின் திட்டு இதன் திசுக்களில் 58.47% உயிருடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுகிறது. மற்ற பவளப்பாறைகள் பாதி அழிந்தும் அழியாமலும் இருக்கும், இது பாதிக்கு மேலே 58.47% அதிகபட்சமாக கருதப்படுகிறது. உயிருடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுகிறது. இப்பகுதி கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஒரு முக்கிய வாழ்விடமாகவும் விளங்குகிறது. இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷனோட மீண்டும் ஒரு முறை கேள்வியை சொல்லிடலாம், பதிலையும் சொல்லிடலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பவளப்பாறை தொகுதி எங்குள்ளது? லட்சத்தீவு கட்மத் தீவு, லட்சத்தீவில் உள்ள கட்மத் தீவு, பவானா கிளவாஸ்.
2: சரி, தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போக முன்னால ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பா.
2: பாடலின் படம் எதற்கும் துணிவுடன்.

0: நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கேட்கப்படக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கு நேயர்கள் வந்து பதில் தந்த வண்ணமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8903-57039. 4 மணி வரை வலம் வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய பதில்களை தரலாம்.
7: ஆமா, நம்ம நிகழ்ச்சி அழகா போயிட்டு இருக்கு. நம்ம 2 கேள்வி கேட்டுட்டோம், 2 கேள்விகளுக்கான பதிலும் வந்து விட்டது. 3வது கேள்வியா போய் இப்போ கேட்டுடலாம். நேர்கள் கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆன்சர் கேள்வி டக்குன்னு கேளுங்க, நாங்க ஆன்சர் பண்றோம் அப்படின்னு. என்ன கேள்வி வரப்போகுது அடுத்ததாக
6: அப்படின்னு நீங்களும் கடகடா கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. நாட்டின் முதல் மொழி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது, இதுதான் கேள்வி. மீண்டும் ஒருமுறை கேள்வி சொல்கிறோம், நாட்டின் முதல் மொழி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது, இதுதான் இப்போதைய கேள்வி. நேயர்கள் எடுத்துடலாமா?
7: கண்டிப்பா பதில் சொல்ல வரும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
6: சரி, வேகமாக வந்த மாதிரி இருந்தாமா?
7: குமரி பண்பலை 101 கேட்டு இருக்கிறோம், தேநீர் நேரம், பொது அறிவு பாசறை. நேர்களே, கேள்வி உங்களுக்காக கேட்டிருக்கிறோம். கேள்விக்கான பதில் தெரிந்தால் நீங்கள் அழைக்கலாம். 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னிணைப்பெண்ணை பயன்படுத்தி 2602-240 என்ற எண்ணிலோ, 2907-722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257-399 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். கேள்வி மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சோம், நேர் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட ஆன்சரை கேட்டுடலாம், இப்போ கேள்வி கேட்டுடலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் இனிய சகோதரர், இனிய சகோதரி இருவருக்கும் பிற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருந்து கலீல் ரஹ்மான்.
6: கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்களா?
8: ஆமாமா.
6: பதிலோடு வந்து விட்டீர்கள். மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் அது எங்க இருக்குங்கறதே சொல்லிரலாமா? எங்க அமைந்துள்ளது மேற்கு வங்காளம்? மேற்கு வங்காளத்தில் எங்க அமைந்துள்ளது? பரவாயில்ல, மேற்கு வங்காளம் என்பதே மிக சரியான விடைதான். மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்தில் இருக்கிறது.
8: சரியா,
6: தொடர்ந்து இணைந்திருங்க.

0: வெயிட்டிங்க.
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இதுவரைக்கும்
2: நன்றி.
0: நன்றி.
2: அதாவது நாட்டினுடைய முதல் மொழி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டோம், மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேற்கு வங்கத்தினுடைய தலைநகரான கொல்கத்தா தேசிய நூலகத்தில் தான் இந்த முதல் மொழி அருங்காட்சியகம் அமைந்திருக்கிறது. இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகள், அவற்றுடைய வரலாறு, எழுத்து வடிவங்கள் மற்றும் நாகரிக வளர்ச்சியில் மொழிகளினுடைய தாக்கம், அவற்றை விவரிப்பதே இந்த முதல் மொழி அருங்காட்சியகம். இதை எப்படி சொல்லணும்னா சப்தலோக், அமைந்திருக்கு. இதில் 9 அரங்குகள் இருக்கிறது.
0: 9 அரங்குகள், சூப்பர்.
2: இத வந்து மியூசியம் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளின் அருங்காட்சியகம் சப்தலோக் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க, மேற்கு வங்க மாநிலத்துடைய தலைநகர் கொல்கத்தாவுடைய தேசிய நூலகத்தில் அமைந்திருக்கிறது.
0: சூப்பர், அழகான ஒரு கேள்வியும் பதிலும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த
2: போய்விடலாம்.
0: என்ன கேள்வி அப்படின்னா, இதுவும் ஒரு முதலாவது வந்த ஒரு கேள்விதான் அப்படின்னா, இந்தியா
2: அதையும் முதலாவது வருபவரே சொல்கிறாரா என்று பார்க்கலாம்.
0: இந்தியாவின் முதல் காகிதம் இல்லாத நீதித்துறை மாநிலம் எது? ஒரு நீதித்துறையில வந்து, நீதித்துறையில வந்து காகிதமே இல்லாம ஒரு
2: டிஜிட்டலாவே வந்துருச்சு.
0: ஆமா, டிஜிட்டலாவே பண்ணிருக்கிறாங்க ஒரு மாநிலம். முதல்ல அது எந்த மாநிலம் அப்படிங்கறதுதான் கேள்வி. மீண்டும் ஒரு முறை கேள்வி, இந்தியாவின் முதல் காகிதம் இல்லாத நீதித்துறை மாநிலம் எது? இதுதான் கேள்வி. ஆன்சர் சொல்லும் வரும் நேரி சந்திக்கலாம்.
2: அதற்கு முன்னால இந்த நிலைய தொலைபேசி எண்ணை மீண்டும் ஒரு முறை நம்ம நினைவுபடுத்திடலாமா?
0: கண்டிப்பா சொல்லிடலாம்.
2: 2602-0290-2902-722 இணைப்பு எண் 04652.
0: உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேர் வந்துட்டாங்க, ஆன்சர் சொல்றாங்களா அப்படின்னு சந்திச்சிடலாம், கேட்டுடலாம்.
2: வணக்கம் குமரி பண்பலை 101 பொது அறிவு பாசறை நேரலை.
3: வணக்கம் மேடம், வடசேலந்து லட்சுமி.
2: வடசேரிலிருந்து லட்சுமி அம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க, ஓடோடி வந்திருக்கிறது பார்த்தா நிச்சயமா நீங்க பதிலோடு தான் வந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம்.
0: சிக்கிம், கரெக்டா?
2: கூடுதல்
0: தகவல் தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிக்கிம் மாநிலம் தான் இந்தியாவின் முதல் காகிதம் இல்லா நீதிமன்றங்களை கொண்ட மாநிலம் என்ற சாதனையை படைத்துள்ளது. அங்க இருக்கிற உயர் நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட நீதிமன்றங்கள் வரை கேஸ் ஃபைல் பண்றது, தீர்ப்பு வழங்குறது, இதுல எதுலையுமே ஒரு பேப்பர் கூட யூஸ் பண்றது கிடையாது. எல்லாமே டிஜிட்டல் தான், ஆன்லைன் தான், கம்ப்யூட்டர் தான். முழுமையான காகிதம் இல்லாத நீதித்துறையை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் சிக்கிம் டிஜிட்டல் நீதி வழங்கலில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. இந்த முன்னெடுப்பானது இணையவழி தாக்கல், டிஜிட்டல் வழக்கு ஆவணங்கள், மெய்நிகர் விசாரணைகள் மற்றும் தானியங்கு பணிப்பாய்வுகள் மூலம் முழுமையான டிஜிட்டல் செயல்பாட்டை உள்ளடக்கியது. அதாவது ஆராய்ச்சி மொழிபெயர்ப்பு மற்றும் நிர்வாகத்திற்காக இந்த புதிய தொழில்நுட்பமான AI தொழில்நுட்பங்களையும் இந்த நீதித்துறை பயன்படுத்தி வருகிறது அப்படிங்கறது தான் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். AI கூட பயன்படுத்தி அவங்க இது பண்ண தொடங்கிட்டாங்க, நிர்வாகம் பண்ண தொடங்கிட்டாங்க. அதாவது இந்தியாவின் முதல் காகிதம் இல்லாத நீதித்துறை மாநிலம் எது? சிக்கிம். இதுதான் ஆன்சர்.
2: இதான் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா அங்க பாருங்க, நீங்க அடுத்து என்ன கேள்வி கேப்பீங்களோ, எனக்கு வந்து இணைப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு வந்துகிட்டே இருக்கிறாங்க.
0: கேள்விக்கான ஆன்சரும் எங்களிடம் இருக்கு அப்படின்னு நேர்கள் கான்பிடண்டா வராங்க, ஆன்சரையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த கேள்வி நம்ம தாமதம் பண்ணாம கேட்டுடலாம்.
2: இது ஒரு தமிழ் சார்ந்த கேள்வி.
0: ஓகே,
2: 10 பாட்டு நூல்களுள் சிறிய நூல் எது?
0: 10 பாட்டுல எது சிறுசு?
2: ஆமா.
0: ஓகே,
2: அதுதான் கேள்வி. நேர்களுக்கு நம்ம மீண்டும் ஒரு முறை, அவ்வப்போது அந்த தொலைபேசி எண்ணை நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அவர்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு
0: பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம சொல்லும் போதே அப்படி போன்ல டக் டக்னு டயல் பண்ணிடுவாங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம நம்பர் சொல்லிடலாம்.
2: 2602-0240 மற்றும் ஒரு எண் 2907-722 இணைப்பு எண் 04652
0: அலைபேசி எண் 8903257309. வாங்க பொதறிவு கேள்விகளுக்கான பதில சொல்லுங்க. உங்களுக்காக நிறைவாக லாஸ்டாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா,
2: 10 பாட்டு நூல்களில் சிறிய நூல் எது அப்படிங்கறது அதற்கான கேள்வி. பதிலோடு ஒருவர் ஓடோடி வருகிறார்.
0: சந்திக்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? உங்க இணைப்பு சரியா இல்லமா? யாரோ பேசுறீங்கன்னு தெரியுது, என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. கரெக்டா பேசுங்க.
2: கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா?
0: வணக்கம் மணிகண்டன் ஐயா, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: முல்லைப்பாட்டு.
2: முல்லைப்பாட்டு மிகச்சரியான விடை. அதுக்கப்புறம் கூடுதல் தகவலையும் சொல்லலாம் நீங்க. முல்லைப்பாட்டு 103 அடிகள்.

0: கொண்டது.
1: கூடுதல் தகவல்
0: கூடுதல் தகவல் அவர்களும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்களும் தேடலோடு தான் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. சிறப்பான பதில், பாராட்டுகள். பத்து பாட்டு நூல்களில் சிறிய நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். முல்லைப்பாட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள், மிகச் சரியான விடை. அது மட்டும் இல்லாமல் 103 அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியப்பாக வகையில் இது இயற்றப்பட்டிருக்கிறது. முல்லைத்திணிக்கு உரிய நூல் இது. இதன் ஆசிரியர் நப்பூதனார். இந்நூல் நெஞ்சாற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. 1903 முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி என்ற ஓர் ஆராய்ச்சி நூலை மறைமலை அடிகளார் எழுதியிருக்கிறார். இதுதான் இதற்கான கூடுதல் தகவலாக நாம் சொல்லி இருக்கிறோம். மீண்டும் ஒருவரை, பத்து பாட்டு நூல்களில் சிறிய நூல் எது என்றால் முல்லைப்பாட்டு. ஏன் அப்படி ஒரு சிறிய நூல் சொல்றோம்னா, 103 அடிகளை கொண்டது என்பதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது.
1: சூப்பர். நிறைய கேள்விகள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.
0: கேள்விகளே கேட்டு இருந்த சிஞ்சனா, நீங்க கேள்வி ஒரு பங்கு கேளுங்க, பதில் ஒரு பக்கம். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் எங்களை சுறுசுறுப்பாக்குறதுக்கு பாடலும் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல்
1: என்ன படத்துல இருந்து?
0: என்ன படத்துல இருந்து? இயந்திரன் 2.0.
1: இதோ பாடல்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
8: நேர்களே, உங்கள் அபிமானகுமரி பண்பலையின் 101 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு முதல் ஒரு கேள்வி கேட்டவுடனேயே முதல் நபராக வருபவரே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி விறுவிறுப்பாக போகிறது என்று எண்ணலாம்.
9: கண்டிப்பா.
8: அடுத்த கேள்வி,
9: அடுத்த விறுவிறுப்பான கேள்வி என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான்.
8: ஒரு தொடக்கத்திலிருந்து எல்லாமே கேட்கிற எல்லாமே வந்து
9: இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் நேயர்களுக்கு அப்படிங்கறதுனால நம்மளே இன்ட்ரெஸ்டிங் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்
8: இல்ல, நம்ம அதை இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கிறோம். கேள்வி எப்படி இருந்தாலும் கூட நாங்க இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கிறோம்பா,
9: அதுதான் விஷயம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மனித யானை மோதல் தடுப்பு AI கண்காணிப்பு கேமரா முதலில் எந்த மாநிலத்தில் பொருத்தப்பட்டுள்ளது? இதுதான் கேள்வி. அதாவது இந்த ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்காக பொருத்தி இருக்கிறாங்க, எந்த மாநிலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேயர் சொல்ல வரும், பதில் சொல்ல வரும் நேயர்கள் நம்ம சந்திக்கலாம். அதுக்காக நீங்க பதில் சொல்ல அழைக்கலாம். 04562 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602240 எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம்.
8: கைபேசி எண் 8903257309. 4 மணி வரை வலமரும் இந்த நேரலை நேயர்களே உங்களுக்கானது. உங்கள் பங்களிப்போடு வலமரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இப்போது கேட்கப்பட்டிருக்கும் கேள்வி மீண்டும் ஒருமுறை.
9: மனித யானை மோதல்களை தடுக்க AI கண்காணிப்பு கேமரா முதலில் எந்த மாநிலத்தில் பொருத்தப்பட்டுள்ளதுதான் கேள்வி. பதில் சொல்ல வரும்.
8: வணக்கம், குமரி பண்பலை 101 பொது அறிவு பாசறை.
9: யார் பேசுறீங்க? தமிழ்நாடுன்னு ஏன் சொல்றீங்க? தமிழ்நாட்டுல வந்து
8: கூடுதல் தகவல் நீங்க சொல்ல போறீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் எடுத்துருவோம், அவர் கூடுதல் தகவல் சொல்றாருன்னு கேக்கலாமா?
9: ஓகே,
8: சரி. வந்தவர் வந்த வேகத்திலேயே போன மாதிரி இருக்குது, நீங்களே உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது.
9: மனித யானை மோதல் தடுக்க AI கண்காணிப்பு கேமரா முதலில் எந்த மாநிலத்தில் பொருத்தப்பட்டுள்ளது? அதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநிலத்தில் மனித யானை மோதலை தடுக்க 5 யானைகள் காப்பகங்களில் AI அடிப்படையில் நிகழ்நேர கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அது எங்கெல்லாம் அப்படின்னா, நீலகிரி யானைகள் காப்பகம், கோயம்புத்தூர் யானைகள் காப்பகம், ஆனமலை யானைகள் காப்பகம், ஸ்ரீவல்லிபுத்தூர் யானைகள் காப்பகம், அகத்தியமலை யானைகள் காப்பகம், அதாவது நம்ம திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கு. இதுல முதல்ல எங்க அப்படின்னா கேமரா வந்து எங்க செயல்பட்டதுன்னா, கோயம்புத்தூர் காப்பகத்துலதான் செயல்படுத்தப்பட்டது. இங்க அந்த AI கேமரா பொருத்தப்பட்ட பிறகு ஒரு மனித யானை மோதல்களோ ரயில் மூலமாகவோ மோதல்கள் நடக்கவில்லை அப்படிங்கிறது.
8: இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியான வெற்றிகரமான விஷயம் இல்லையா?
9: சக்சஸ் கண்டிப்பா. ஃபர்ஸ்டே வந்ததனாலதான் அடுத்த 5 காப்பகங்களையும் கூட வச்சிருக்கிறாங்க.
8: அடுத்தடுத்து வருபவர்களுக்கு இது ஒரு முன்னோடியாகவும் இருக்கு.
9: கண்டிப்பா, ரயில் மோதல்களால அங்க இந்த ஆக்சிடென்ட்டுமே யானைகளுக்கு

0: நடக்கல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. அப்போ நம்ம மீண்டும் ஒரு முறை கேள்வியும் பதிலும் சொல்லிடலாம். மனித யானை மோதல் தடுக்க ஏஐ கண்காணிப்பு கேமரா முதலில் எந்த மாநிலம் பொருத்தியது? அதற்கான பதில் தமிழ்நாடு.
1: இதோடு இந்த வேகத்தோடு அடுத்த கேள்விக்கு நகர்ந்து விடலாமா?
0: கண்டிப்பா, நேயர்கள் அவளா காத்துட்டு இருப்பாங்க எங்களுக்கு பதில் சொல்ல. கேள்வியை கேளுங்க அப்படின்னு.
1: கேள்வி கேளுங்க. இதோ கேள்வி உங்களை நோக்கி வருகிறது. இந்திய மொழிகளில் முதன் முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எது? எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? நேர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கேள்வி சொல்லிவிடலாம். இந்திய மொழிகளில் முதன் முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எது? எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? இதுதான் அடுத்த கேள்வி.
0: எந்த ஆண்டு அப்படி நீங்க தெரிஞ்சா நீங்க டயல் பண்ணலாம். 04652 அப்படிங்கிற போன் நம்பர் பயன்படுத்தி 2602240 எண்ணிலோ 2902722 எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். இப்போது இணைப்பில் வரும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் அந்த வணக்கம்? தேரைக்கால் புதூர் ராஜலட்சுமி அம்மா. இந்திய மொழிகளில் முதன் முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எது? எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது?
2: நம்ம தமிழ் மொழி 2004
1: அதுல நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப அழகு. என்ன தெரியுமா, அதுல தமிழ் அப்படின்னு சொல்லாம அது நம்ம தமிழ் மொழின்னு சொன்னீங்கல்ல, அதுதான் கேட்கறதுக்கு மிக்க மகிழ்ச்சி சிறப்பு.
2: நன்றி.
1: நன்றி அம்மா,
0: அழகா பதில் சொல்லிட்டீங்க. கூடுதல் தகவல் இதோ வந்துட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதாவது இந்திய மொழிகளில் முதன் முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி. 2004 அறிவிக்கப்பட்டது. ஒரு மொழி செம்மொழியாக தகுதி பெறுவதற்கு என்னென்ன சொன்னா ஒரு தகுதிகள் நிர்ணயிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 11 தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 11 தகுதிகளையும் வென்று நம்முடைய தமிழ் மொழி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் பெருமையோடு அந்த தகுதிகளை எல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அதாவது தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்புகள், நடுவு நிலைமை, தாய்மைத்தன்மை, கலை பண்பாட்டுத்தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, இலக்கிய இலக்கண வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய தன்மை, மொழி கோட்பாடு.
0: இது அத்துணையும் இருக்கே, அப்ப கண்டிப்பா கொடுத்ததே ஆகணும், அதனாலதான் கிடைச்சிருக்கு.
1: அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முதன் முதலாக நம்முடைய தமிழ் மொழிக்கு கிடைக்க பெற்றது. அதற்கு பிறகு 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒடியா, 2024 மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி. இப்படி கிட்டத்தட்ட 11 தகுதிகளை உடைய 11 மொழிகளாக இன்றைக்கு இருக்கிறது.
0: சூப்பர். தமிழ் மொழி மட்டும் சொல்லாம 11 மொழிகளையும் கூட உள்ளதையும் சொன்னீங்க பாத்தீங்களா, அது அட்டகாசமா இருந்துச்சு. பதிலை ஒருக்கா கூட கேள்வியோடு தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்திய மொழிகளில் முதன் முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எது? எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி. 2004 அறிவிக்கப்பட்டது.
0: சூப்பர். இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பதில்களோட நம்ம போயிட்டே இருக்கிறோம். தேனிய நேரம் பொதறிவு பாசறை குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கிறோம்.
1: சரி, ஆனா இந்த இன்ட்ரெஸ்டிங்கோட இதே வேகத்தோட அடுத்த கேள்வியும் கேட்டுருவோம். பதில் வருதா இல்லையாங்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு பாடல் கூட கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். பதிலா இல்ல பதிலா, சாரி பதிலா பாடலா
0: அப்படிங்கறதுதான் இப்ப டாஸ்க். சரி ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான், இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? செங்குத்து ரயில் பாலம் இந்தியாவில் முதலில்
1: செங்குத்து ரயில் பாலம்.
0: ஆமா, அதுதான் கேள்வி. பதில் தெரிஞ்ச நேயர்கள் அழைக்கலாம். 04652 அப்படிங்கிற கோட் நம்பர் பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ அழைக்கலாம்.
1: கைபேசி எண் 8903257309.
0: ஓகே, இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். என்ன படத்திலிருந்து?
1: திருமலை படத்திலிருந்து வருகிறது. இதோ இந்த பாடல் உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில்.

0: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
6: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: பெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
6: உடனடி டெலிவரி,
7: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
6: தொடர்புக்கு
7: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
8: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிமடம், நாகர்கோவில், 2330.

0: குமரி பந்தளை 120லிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேநீர் நேரம் பொதறிவு பாசறை நேர்கள் வந்து அழகா பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு கேள்வியும் கேட்டுட்டோம், அதற்கான பதிலோட வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறோம். நேர்களும் சொல்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கேள்வி கூட கேட்காத ஆன்சரே கேட்டுருவோமே.
1: வணக்கம் குமரி பந்தளை 101 பொது அறிவு பாசறை.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? மகாராஜையா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாம்பன் எதற்கான ஆன்சர்? முதல் செங்குத்து லிப்ட் ரயில் பாலம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு பாம்பன் பாலம், அதாவது நம்ம தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள பாம்பன் பாலம் அப்படிங்கிற ஆன்சரை கரெக்டா சொல்லிட்டாங்க.
1: அதுல இதுல என்ன விஷயம்னா, எப்போதும் கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. இந்த முறை பதில் சொன்னப்புறம் ஒரு கேள்வியும் அவங்க கிட்ட கேட்டீங்க பாத்தீங்களா? அதுதான்.
0: ஆமா, எந்த பதில் வருது கேள்விக்கானது எதுன்னு?
1: நாங்க தெளிவாதான் இருக்கிறோம் ஐயா அப்படிங்கறத அவரும் சொல்லிட்டு போயிட்டார். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்காக கூடுதல் தகவலோடு இந்த கேள்விக்கான பதிலை சொல்லிவிடலாம்.
0: கண்டிப்பா. பாம்பன் தீவையும் ராமேஸ்வரத்தையும் பிரிக்கின்ற கடலின் நடுவே பழைய பாலத்திற்கு பதிலாக இந்த நவீன செங்குத்து லிப்ட் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. கப்பல்கள் செல்லும் பொழுது பாலத்தின் நடுப்பகுதி மட்டும் செங்குத்தாக மேலே எழும்பும் வகையில் அதிநவீன தொழில்நுட்ப முறையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம். இந்த பாலத்தின் நடுப்பகுதி மட்டும் எவ்வளவுனா 72.5 மீட்டர் நீளம் இருக்கு. இந்த நடுப்பகுதி மட்டும் செங்குத்தாக லிப்ட் மாதிரி மேல போற இடம் மட்டும், மொத்தமாக இந்த பாலம் வந்து 2.07 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த பாலம். இப்பணியானது சுமார் 535 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நம்ம தமிழ்நாட்டு ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம். ஓகே, நம்ம கேள்வியை மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம் பதிலோடு. இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? நம் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள பாம்பன் பாலம் தான் அந்த பாலம்.
1: சரி, அடுத்த கேள்வியையும் தொடர்ந்து நம்ம கேட்டுடலாம். ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டி 2026 சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது?
0: எது அந்த அணி எது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம நேயர்கள் இப்ப பதில் சொல்லிடுவாங்க.
1: பதில் நேயர்கள் சொல்வதற்கு முன்னால மீண்டும் ஒரு முறை கேள்வியை கேட்டுட்டு, ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டி 2026 சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதுதான் கேள்வி. நேயர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள், பதில் கேட்டலாம். வணக்கம் குமரி பண்டலை 101 பொது அறிவு பாசறை. சரி, வந்த வேகத்திலேயே வர காணல. அதுக்கு முன்னால நமக்கான ஒரு வேலை இருக்கிறது, நம்ம அதை செஞ்சுட்டு வந்துடலாமா?
0: கண்டிப்பா.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பொதறிவு பாசறை. தேநீர் நேரத்தில் கேள்வி கேட்டிருந்தோம், ஆன்சர் சொல்ல வரும் நேரை சந்திக்கலாம். வணக்கம். நலமா இருக்கும் முத்துகிருஷ்ணன் ஐயா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்ன பிரேசில்?
0: பிரேசில்
1: என்று நம்ம சொல்றதை விட கொஞ்சம் காத்திரங்களை நடத்து வருகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். சரியா,
0: இறைப்பில் வரும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கூடுதல் தகவல் ஏதேனும் உங்களிடம் கைகளில் இருக்கிறதா?
2: அர்ஜென்டினா
1: அதனால அவங்க வந்து சாம்பியன் பட்டத்தை வென்று சென்றார்கள் இல்லையா? சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றீர்கள், சிறப்பாக பதில் சொன்னீர்கள், நன்றி. நன்றி,
2: இருவருக்கும் நன்றிகள்.
0: நன்றி. கூடுதல் தகவல் இதோ அனைவருக்காகவும் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: அதாவது 2026 ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை இந்த போட்டிகள் நடைபெற்றது. எங்கெல்லாம்? அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில்
0: நடைபெற்றிருக்கு.
1: 32 கால்பந்து இந்த அணிகள் தான் எப்போதுமே இதுல பங்கேற்பாங்க. முதல் முறையாக இதில் 48 அணிகள் பங்கேற்றது என்பது ஒரு முக்கியமான தகவல். இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? இது எங்க நடைபெற்றது அப்படின்னா, நியூ ஜெர்சியில்
0: நடைபெற்றது.
1: அதற்கு அப்புறமாக 2030 அதாவது ஒவ்வொரு 4 ஒரு முறையும் நடைபெறும். 2030 எங்கெல்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடலாம். ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கா அப்படிங்கிறது இதுவரை நமக்கு அறிவிக்கும்.

0: கால்பந்து போட்டி
1: 2020
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்.
6: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: சம்ப் அங்கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: 3:51 இருந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் பொதறிவு பாசறையில்.
3: பாசறையில் கேட்ட கேள்வி
2: இனிதான் கேட்க போறோம்.
3: சரி,
2: அதாவது அடுத்த கேள்வி வந்து ஒரு ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு கேள்வி.
3: சரி,
2: மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்ப இந்தியா தயாரித்து வரும் நீர்மூழ்கி கலத்தின் பெயர் என்ன? ஆழ்கடல்களுக்கு மனிதர்களை அனுப்ப இந்தியா ஒரு நீர்மூழ்கி கப்பலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பேர் அறிவிச்சிருக்காங்க. அந்த பேரு என்ன அப்படிங்கறத
3: ரெடி பண்ணிட்டே இருக்காங்க.
2: ஆமா,
3: சரி,
2: அது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதோட பேர் என்ன அப்படிங்கறத தான் கேட்டு இருக்கோம். நேர்கள் பதில் தெரிந்தால் இப்போது அழைக்கலாம். 04652 அப்படிங்கிற கோட் நம்பர் பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். மேலும்
3: 8903257309 என்ற அலைபேசி எண்.
2: ஓகே,
3: சரி, கிட்டத்தட்ட நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த கேள்விக்கான பதில் வந்து நேயர்கள் எடுத்துச்சு வராங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு பாடல் கொடுத்து அவர்களை நாம் ஏன் நம்ம உற்சாகப்படுத்தலாம்.
2: கண்டிப்பா, என்ன பாடல் வரப்போகிறது? அந்த
3: வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: நிர்மலகுமரி பண்பலை நூற்று ஒன்றின் பொது அறிவு பாசறையில் நிறைவு பகுதியை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். கேட்ட கேள்வி மீண்டும் ஒருமுறை கேட்டுவிடலாம்.
1: கண்டிப்பா, ஏன்னா நேரம் இப்போது 3:57 ஆகிறது. அதனால நிறைவான கேள்வியாகவும் இது இருக்கலாம். நேர்கள் ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா நிறைவான கேள்வியா வருது என்ன அப்படின்னா, மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்ப இந்தியா தயாரித்து வரும் நீர்மூழ்கி கலத்தின் பெயர் என்ன?
0: சொல்வதற்கு யார் வருகிறார்கள், எங்கிருந்து வருகிறார்கள் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 பொது அறிவு பாசறை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா.
1: யார் பேசுறீங்க?
2: பிரமிளா பேசுறேன் மேடம்.
1: சென்னையில இருந்து பிரமிளா அம்மா. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள்
0: சொல்லும் போதே உங்களே ஒரு புன்னகை கலந்தே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இல்லையா பெருக்கெடுக்கிறதுன்னு சொல்லலாம்.
2: நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க மேடம். அது இயல்பாவே எனக்கு ஸ்மைலிங்கோடயே பேசுவேன்.
0: சரி,
2: அது எல்லாருமே பிடிக்குது சொல்லுவாங்க.
0: சரிம்மா, நன்றி.
1: மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்ப இந்தியா தயாரித்து வரும் நீர்மூழ்கி கலத்தின் பெயர் மத்ஸ்யா சிக்ஸ் ஹவுஸ் தான். அதாவது இந்தியாவின் வரலாற்று சிறப்பு மிக்க சமுத்திராயன் திட்டத்தின் கீழ் இது உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தின் கீழ் அரிய கனிம வளங்களை தேடவும் கடல் ஆழத்தை ஆய்வு செய்யவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த கலத்துல வந்து 3 மனிதர்களை 6000 மீட்டர் அதாவது 6 கிலோமீட்டர் கடல் ஆழத்திற்கு அழைத்து செல்லும் வகையில் உள்நாட்டிலேயே நம்ம நாட்டிலேயே இந்த மத்ஸ்யா 6000 நீர்மூழ்கி கலம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இது வந்து கடல் மட்டத்தை விட சுமார் 600 மடங்கு அதிகமான அழுத்தத்தை தாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடல் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அது தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 600 மடங்கு அதிகமான அழுத்தத்தை தாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2.1 மீட்டர் விட்டம் கொண்ட அதிநவீன டைட்டானியம் கலவையாக இந்த கலம் உருவாக்கப்பட்டு வருகிறது. மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்ப இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருகிறது.
0: ரொம்ப அருமை. அதாவது அறிவியலுடைய வளர்ச்சி பற்றி நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த மனிதர்கள் வந்து யானை மீது அந்த மோதக்கூடிய அதிலிருந்து எப்படி மனிதர்களை பாதுகாப்பதற்கு AI கேமரான்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, அதனால காப்பாற்றப்பட்டு இதுவரை எந்த விதமான மோதலும் நடைபெறவில்லை என்பது. அதே மாதிரி அடுத்து கடல்ல வந்து இவ்வளவு ஒரு பாதுகாப்பான கடலுடைய அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய அதை விட அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
1: இதுவரை யாரும் ஆழ்கடல் ஆழம் அறியல, அதனால அறியலாம் அப்படிங்கறதுக்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்ப இந்தியா தயாரித்து வரும் நீர்மூழ்கி கலத்தின் பெயர் மத்ஸ்யா 6000 நிறைவான கேள்வியும் பதிலும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: நிகழ்ச்சியையும் நிறைவு செய்து விடலாம். இதுவரை பொது அறிவு பாசறை தேனி நேரத்தில் வலம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டிருந்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: ஆர்ஜி

0: எக்ஸ்லேம்
1: ஆர் ஸ்ரீ சுப்புலட்சுமி.
0: நன்றி நேயர்களே.
1: எனும் சொல்லோடுகளில் வருவது 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசின் 2025 ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மகளிர் மலையேற்ற குழுவினரின் அப்ரஜித்தா பராங்லா பயணத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை ராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று ராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி சுரங்கம் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சாலை கட்டமைப்புக்கான தரமான மூலப்பொருட்களை உருவாக்கி ரூர்கேலா என்ஐடி சாதனை படைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெளிமுகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 193 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்ஸர்கள் அடித்த முதலாவது இந்தியர் என்ற சிறப்பை ரிஷப் பந்த் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: இனிய மாலை பொழுது 4:02. என்றும் இனிமையாய் வாழ்வில் நன்மையாய் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி வைஃபை அணுகல் நெட்வொர்க் இடைமுக திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சிகளில் முக்கியமானது அனைவருக்கும் ஏற்புள்ள விலையில் இன்டர்நெட் சேவை கிடைக்கும்படி செய்வதாகும். இதற்காக தொலைத்தொடர்பு துறையால் 2020 கொண்டுவரப்பட்ட திட்டமே பிரதம மந்திரியின் வணி எனப்படும் வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், அதாவது வைஃபை அணுகல் நெட்வொர்க் இடைமுக திட்டம். வைஃபை என்பது வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் தொழில்நுட்பமாகும். இது கணினிகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிரிண்டர்கள் போன்ற சாதனங்களை கேபிள்கள் இல்லாமல் இணையத்துடன் இணைக்க உதவுகிறது. இது வயர்லெஸ் ரூட்டர் மூலம் இயங்குகிறது. பல சாதனங்களிடையே தகவல் பரிமாற்றம் மற்றும் தரவுகளை தடையின்றி அனுமதிக்கிறது. PM வணி கட்டமைப்பின் கீழ் பொது வைஃபை நெட்வொர்க்குகள் மூலம் பிராட்பேண்டை பெருக்குவதற்கான தொலைத்தொடர்பு துறையின் முன்மொழிவுக்கு 2020 December 9 ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனால் ஒரு வலுவான டிஜிட்டல் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பை உருவாக்க முடியும். PDO எனப்படும் பொது தரவு அலுவலகம், PDOA எனப்படும் பொது தரவு அலுவலக ஒருங்கிணைப்பாளர், பயன்பாட்டு ஆப்ஸ் வழங்குனர், மத்திய பதிவுத்துறை ஆகிய 4 கூறுகளை உள்ளடக்கியதே PM.

அணி கட்டமைப்பாகும். முதலாவதாக பப்ளிக் டேட்டா ஆபீஸ் PDO அதாவது பொது தரவு அலுவலகம் பற்றி தெரிந்து கொள்வோம். PM வணிக்கு இணக்கமான வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகளை நிறுவி இது பராமரிக்கும். தொலை தொடர்பு சேவை வழங்குநர்கள் அல்லது இணைய சேவை வழங்குநர்களிடமிருந்து இணைய அலைவரிசையை பெற்று சந்தாதாரர்களுக்கு பிராட்பேண்ட் சேவைகளை வழங்குகிறது. இரண்டாவதாக பப்ளிக் டேட்டா ஆபீஸ் அக்ரிகேட்டர் PDOA அதாவது பொது தரவு அலுவலக ஒருங்கிணைப்பாளர். இவர் PDOக்களுக்கு அங்கீகாரம் மற்றும் கணக்கியல் போன்ற ஒருங்கிணைப்பு சேவைகளை வழங்குவார். மூன்றாவதாக ஆப் ப்ரொவைடர் பயன்பாட்டு ஆப்ஸ் வழங்குனர். இது போனின் அருகில் இருக்கும் ஹாட்ஸ்பாட்டுகளை காட்டுகிறது. பயனர்களை பதிவு செய்து இணைய சேவையை அணுகுவதற்கு பிராட்பேண்ட் பயனர்களை அங்கீகரிக்கும் ஒரு விண்ணப்பத்தை உருவாக்கும். அருகில் இருக்கும் PM மணி இணக்கமான வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகளை கண்டறிந்து காண்பிக்கும். நான்காவதாக உள்ள சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி எனப்படும் மத்திய பதிவுத்துறை. இது ஆப் வழங்குநர்கள் PDOAக்கள் மற்றும் PDOக்களின் விவரங்களை பராமரிக்கும். இது தற்போது டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையத்தால் பராமரிக்கப்படுகிறது. PM வணி வைஃபையில் பிராட்பேண்டை அணுகுவது எப்படி எனில், பொது வைஃபை மூலம் பிராட்பேண்டை அணுக விரும்பும் சாத்தியமான பயனர் தொடர்புடைய ஆப்ஸை பதிவிறக்கம் செய்து அங்கீகரித்து அதன் பிறகு எந்த பொது வைஃபை ஹாட்ஸ்பாட்டிலும் பிராட்பேண்டை அணுகலாம். பயனர் பொது வைஃபை ஹாட்ஸ்பாட்டை அடையும் போது மொபைல் போனில் உள்ள ஆப் பல்வேறு கிடைக்கக்கூடிய நெட்வொர்க்குகளை காண்பிக்கும். பயனர் விருப்பமான பொது வைஃபை நெட்வொர்க்கை தேர்வு செய்து ஆன்லைனில் அல்லது வவுச்சர் மூலமாக ஒரு தொகையை செலுத்தலாம். இருப்பு தொகை தீரும் வரை நெட்வொர்க்கை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2024 ஜூலை மாத நிலவரப்படி 2,07,642 PM மணி வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. PM மணி கட்டமைப்பு நிறுவனங்களால் கடைபிடிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நிபந்தனைகளும் உள்ளன. அதாவது PDOA தேவைக்கேற்ப சட்ட விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக ஒரு வருடத்திற்கு பயனர் தரவை சேமிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யும். பயன்பாட்டு வழங்குநர்கள் மற்றும் PDOAக்களால் பயனர் தரவு தனியுரிமை உறுதி செய்யப்படும். முழுமையான பயனர் தரவு மற்றும் பயன்பாட்டு பதிவுகள் இந்தியாவில் சேமிக்கப்படும். பதிவின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆப் வழங்குநர்கள் PDOAக்கள் மற்றும் மத்திய பதிவு வழங்குநர் அவர்கள் சேவை வழங்கும் மூன்றாம் தரப்பினரை பற்றிய எந்த ஒரு தகவலின் தனியுரிமை இரகசியத்தன்மையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பார்கள். மலிவு விலையில் அதிவேக இணைய இணைப்பை குறிப்பாக கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் நாடு தழுவிய பொது வைஃபை நெட்வொர்க் மூலம் வழங்க வழிவகை செய்யும் இந்த திட்டத்தை நாமும் பயன்படுத்தி பலன் பெறுவோம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று பிரதம மந்திரி வைஃபை அணுகல் நெட்வொர்க் இடைமுக திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேரம் 4:08. பாலை நிலத்தில் சோலை நிழலென நானும் நம்மோடு குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. இன்று முதல் வரும் 22 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

பருவமழையோடு இசைமலையில் நனையும் நேரம் 4:09. இனிச ராகங்களோடு இசைமலை பொழியும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நம்ம லைஃப் ஜாலியா இருக்க ஒரு சூப்பரான ஆன்லைன் மோட்டிவேஷன் சொல்லவா? நம்மளை பிடிச்சவங்கள ஹார்ட்லையும் பிடிக்காதவங்கள மியூட்லையும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய செயல்களை செய்யுங்க, வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும்.

ஹாப்பி நோட்டோட அப்படியே பருவமழை கேட்ட இசைமலையில் இணைவோமா? ஆம் நேர்களே, குமரி பண்பலை நூற்றி ஒன்றில் ஆரம்பமாகிறது திரை இசை. திரை இசையில் முதலில் மழை நின்ற பின்பும் தூறல் போல் காலம் கடந்தும் மனதோடு இசைக்க வருகின்றது கபிலன் வரிகளில் வித்யாசாகர் இசையில் கல்யாணி பாடிய ராமன் தேடிய சீதை திரைப்பட பாடல்.

நேரம் இப்போ 4:15. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. மரநிழலின் சாலையோரம் நினைவலைகளை மனதில் பரப்ப வருகின்றது தாமரை வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையில், ஆலப் ராஜு குரலில் முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்பட பாடல்.

0: கடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேர்களை, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இதழ் முதலில் செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை. தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து ஷாலிஷா அவர்களின் உரை. சென்னை வானொலி நிலையத்தின் படைப்பாக கேட்கலாம். நேரம் மாலை 4:22 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை இசையோடு. மாலை பொழுதில் மனதில் கொஞ்சம் கெஞ்ச வருகின்றது யுகபாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன் சுஜாதா மோகன் பாடிய ஆதி திரைப்பட பாடல்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நான் 7:27 இருந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை இசையோடு. திரையிசை நிறைவாக தேடலின் தாகம் தீர்க்க அன்பின் மலை பொழிய வருகின்றது சிவானந்த் வரிகளில். ஏ.ஆர். ரகுமான் இசையில் சின்மயி குரலில் தக் லைஃப் திரைப்பட பாடல்.

பருவமழை கேட்ட இசைமலை பொழிந்து நிறைவு பெறுகின்றது திரை இசை. நேரம் 4:30. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு

0: திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் பதிவு புதுப்பிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் தெரிவித்துள்ளது. மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை ராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று ராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச் சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்ஸர்கள் அடித்த முதலாவது இந்தியர் என்ற சிறப்பை ரிஷப் பந்த் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: மனமயங்கும் நேரம் 5:02. காலங்கள் பல கடந்து மனதோடு நேசம் வீசும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். காலங்கள் பல கடந்தோடி மனதோடு நேசம் வீசும் பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நேரம் இது. ஆம் நேர்களை, குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. முல்லைச்சரம் இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இன்றைய முல்லைச்சரம் நம் மனதில் தென்றலாய் வாசம் வீச போகிறது. நடைப்பழகும் போது தென்றல் விடை சொல்லி போகும் அந்த அழகு ஒன்றே போதும் என்றும் நெஞ்சில். காற்று வாங்க போய் கவிதை வாங்கி வந்த கதையை கேட்கலாம். வாளியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் குரலில் 60s வெளியான கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நேரம் இப்போது மாலை 5:08. ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். முல்லைச்சரம் நிகழ்ச்சியின் வழியே காலத்தால் அழியாத காவியம் காதல். காதல் என்றும் இன்பமானது, இளமையானது. இளமையின் காற்று வீச வருகின்றது கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். 70s வெளியான பகலில் ஒரு இரவு திரைப்பட பாடல்.

நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் இப்போது 5:13 இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். முல்லைச்சரத்தின் வழியே அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள பாடல்களை கேட்டோம், கேட்டு ரசிக்கவும் போகிறோம். இன்று தென்றல் காற்று மனதை வருடிக் கொண்டிருக்கிறது முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். தாமரை மேலே நீர்க்குமிழ் போலே காதல், காதலித்தேனே தவிர காதலிக்கப்படவில்லை. இன்றும் காதலிக்கப்படுவேனா என்றும் பந்த பாசம் கொள்ள பூவோடு நேசம் அல்ல வருகின்றது. வாலி வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், 80s வெளியான மௌன ராகம் திரைப்பட பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்போது 5:20. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். அன்று வெளியான பாடல்களை இப்போது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நம் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். மணலை சொல் போல் தென்றல் காற்றாய் பாட்டினில் கலந்து மூச்சினில் சேரும் துகள் எப்போது வந்தது என் கண்மணி? மாலை அந்தி மாலை வெண்ணிலவின் குளிரை மனதில் பரப்பறிகின்றது வாளி வரிகளில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய 90s களின் தொடக்கத்தில் வெளியான கண்மணி திரைப்பட பாடல்.

சில்லென்ற காற்றலின் தீண்டலும் சிரித்து பேசும் விண்மீன் கூட்டத்திலும் இழந்து தொலைந்த நிம்மதியை இலவசமாய் தரும் நிலாமுற்றம். ஆம்நேயர்களே, நிலா என்றதும் அத்தனை நினைவுகள் நம் கண்முன்னே வந்து போகும். அந்த நிலாமுற்றத்தில் நிலவோடு உறவாடும் நேரத்தில் உங்களுக்கு பிடித்த நம் குமரி பண்பலையின் 101 உங்களுக்கு பிடித்தமான உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசித்தால் எப்படி இருக்கும்? கேட்டே ரசித்து விடுவோமே. இன்றிரவு 10:05 நம் குமரி பண்பலை 101 வளம் வருகிறது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இன்றிரவு 10:05 சந்திக்கலாம் நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில்.

நேரம் இப்போது 5:26. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்டோம், கேட்கிறோம், கேட்க போகிறோம். அந்தி மாலை, அமைதியான காற்று, ஆழ்ந்த நினைவு, ஆடும் கிளை இலை, அதோடு என் மனமும் துடிக்கிறது உன்னை காண. தேடலின் தாகம் தீர்க்க வருகின்றது. வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் உன்னிமேனன் சுவர்ணலதா பாடிய 90s களின் நிறைவு பகுதியில் வெளியான உயிரை திரைப்பட பாடல்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.
2: நேரம் இப்போது மாலை 5:34. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரிப்பண்பலை 101. குமரிப்பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் அன்று வெளியான பாடல்களை இதுவரை கேட்டு ரசித்தோம் ஆம் நேயர்களே. 20s முன்னாடி, 2K பாடல்களுக்கு முன்பாக, 90s வரை வந்த பாடல்களை கேட்டோம். இனி வந்தது 2000 பிறகு வெளியான பாடல்கள். இனி 6 மணி வரை கேட்டு ரசிக்க போறோம் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில. வேப்பங்குளத்து கிளியே, உன்னை மனதில் சுமப்பதால் ஆணிற்கும் கருவறை உண்டு என்பதை உணர்ந்தேனடி கண்ணே. காற்று வீசி மனதை மேலே மேலே பறக்க வைக்க வருகிறது 2K பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், திப்பு குரலில், கோவில் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். நாளைய வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை இந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ள புத்தகம் தான் நாளைய நிகழ்ச்சியில் வாசிக்க வளம் வர காத்திருக்கிறது. கேட்டு ரசியுங்கள், மகிழுங்கள்.

நேரம் இப்போது 5:40 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியின் வழியே முல்லைச்சரத்தில் அன்று வெளியான பாடல்களை கேட்டு இன்று வெளியான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆம்நேர்களே, வளம் வந்து கொண்டிருப்பது 2K பாடல். எல்லைகளே இனி இங்கில்லை, புது புது கவிதைகள் தொடரும், விதவித உணர்வுகள் தோன்றும், காற்று புதிதாய் வீசுவதால் இளமை துள்ளியாட வருகின்றது. வித்யாசாகர் இசையில், ராகுல் நம்பியார் குரலில், 2009 வெளியான கண்டேன் காதலை திரைப்பட பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 5:47 நிமிடம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். நீ என் நெஞ்சில் பெய்யும் மழை போல் காற்றோடு வந்து சேர்ந்து நாளும் எதுவோ, செல்லும் பாதை எங்கும் கொஞ்சம் மழலை மொழியோடு பேச வருகின்றது. ராஜேஷ் முருகேசன் இசையில் ஹரிச்சரன் பாடி 2013 வெளியான நேரம் திரைப்பட பாடல்.

5:51 டோக்கே பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். பல நாள் கணா என்று காற்றோடு கலைந்தாடுதே, நீ நான் நாமாய் இணைந்து

வைக்கத்தான் தென்றல் காற்றும் வீசுகிறது. தேன் காற்றாய் வருகின்றது தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிச்சரன் பாடி 2016 வெளியான கெத்து திரைப்பட பாடல்.

நேரம் 5:56, இது முல்லைச்சரத்தின் நிறைவு பகுதி. உயிர் சிக்குதே, மனம் திக்குதே, நிழல் ஒட்டுதே, விரல் முட்டுதே, காற்றில் நின்வாசம் வந்ததால் என் செல்ல கோளாரே. நெஞ்சோடு தாவி விளையாட வருகின்றது விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயண இசையில் குருஜி குரலில் 2K25 பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து.

0: தென்றல் காற்றாய் மனதில் வாசம் வீசி நிறைவு பெறுகிறது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: அந்தி மாலை நேரம் 6 மணி. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, நம் இல்லம் வழியே உள்ளம் கவரும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் நேரங்களின் தொகுப்பு இது. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903008

0: 5.
1: நேர்களே, இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில், இன்று 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். இன்றிரவு 7:25 உழவருக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை. தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து ஷாலிஷா அவர்களின் உரை. படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரை இசை, 9:15 திரை இசை, இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். விளம்பரத்தை தொடர்ந்து வருவது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
1: நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. நாளை காலை 6:55 உழவருக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை பொதறிவு விழாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை காலை 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. நாளை காலை 8 மணிக்கு செல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். 8:30 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி 8:35 3-in-1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் ஃபீலிங் ஹிட்ஸ் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள். நேர்களை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

வசதிகளுக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆண்டுதோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட, மண்டலம் மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்படும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியானது அனைத்து தரப்பினர்

போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வமுள்ளோர் இம்மாதம் 31ஆம் தேதி வரை tncmtrophy.sdet.in என்ற இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ள போட்டிகளில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 38 வகையான விளையாட்டுப் போட்டிகளுடன் இந்த ஆண்டு முதல் வில்வித்தை, விஷு, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர் கம்பம், ஸ்பீட் ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான ஹயாக்கிங் மற்றும் கொனோயிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை நடத்தப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் 6ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியர்களும், இளங்கலை முதல் ஆண்டு மற்றும் முதுகலை 2ஆம் ஆண்டு வரை பயிலும் மாணவிகளும் மாணவர்களும், பாலிடெக்னிக் படிக்கும் மாணவ மாணவியர்களும், பொதுப்பிரிவு 15 வயது முதல் 35 வரை அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகளும் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களான நிரந்தர பணியாளர்களும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. மாவட்டம் மற்றும் மண்டல அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுவர்களுக்கு முதல் பரிசாக 3000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாயும் வழங்கப்படும். மாநில அளவில் தனிநபர் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்படும். குழு போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு முதல் பரிசாக தலா 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக தலா 25,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட உள்ளன. எனவே மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க tncmtrophy.sdet.in என்ற இணையதள முகவரி மூலம் முன்பதிவு செய்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முன்பதிவு செய்திட கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும். இணையதளம் மூலம் பதிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கேற்க முடியும். மேலும் விவரங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரிலோ அல்லது 7401703507 என்ற எண்ணிலோ, 9487145542 என்ற எண்ணிலோ, 04652262060 என்ற தொலைபேசி எண்ணிலோ காலை 10 மணி முதல் 6 மணி வரை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் மாலை 6:15.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் மாலை 6:18. அலையாடும் மனதை அமைதிப்படுத்திட வருகின்றது மெல்லிசை. மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
6: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: வெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
6: உடனடி டெலிவரி,
7: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
6: தொடர்புக்கு
7: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
11: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
10: எப்படி தெரியும்?
11: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
12: சரி சரி சரி சரி சரி,
13: தட்ஸ் ரைட்.
12: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும்

0: வசந்த் அங்கோ.
1: That's right.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
8: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
7: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
8: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7555005004.
7: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. August 17 to 27 நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில். இலவச ஆலோசனை பெற அழையுங்கள் 9894399505.
9: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில், வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
2: மெல்லிசையின் முதலில் வருவது
5: ஆற்றில் எல்லாம் இன்பம் என தொடங்கும் பாரதிதாசன் இயற்றிய பாடலை பாடுவோர் ஆர். கிருஷ்ணராஜ், சுனந்தா ராமதாஸ் ஆகியோர். இசை டி கே ஜெயராம்.

0: மெல்லிசையின் நிறைவாக வருவது.
1: காதல் என்று என தொடங்கும் ஆர். கிருஷ்ணராஜ் பாடிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை இயற்றியவர் க. அமீர்ஜான்.

என்னை குழைக்கின்றாய் காதலென்று நிறைவு பெறுகிறது மெல்லிசை. தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 முதல் 2022 புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள்

0: உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேதுபந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகரமாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டு தாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கைத்தறி துணி விற்பனையை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டு வருவது அளிப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு தடையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விசாரணை முடிவடைந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை பற்றியும் இருக்கக்கூடும்.
0: நாகை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில்

0: மூலம் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக ஊராட்சி செயலர் திரு சக்திவேல் தெரிவித்தார்.
1: நாகை மாவட்டம் தேவூர் ஊராட்சி விபி ராம்ஜி திட்டத்துல நர்சரி கார்டன் பணி வளர்த்துக்கிட்டு பல வகையில நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா கொய்யா, பாதம், மாமரம், இளாமரம், புளியன் மரம், நாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 10,000 மேற்பட்ட கண்ணுகளை வளர்த்து தினசரி மக்கள் வந்து விபி ராம்ஜி திட்டம் மூலியமா இந்த பணியை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது.
0: இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து பயனாளி திருமதி தனலட்சுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
2: நாங்க தேவூர் பஞ்சாயத்துல இருந்து பேசுறோம். விபிஜி ராம்ஜி திட்டம் மூலியமா வந்து நாற்றாங்கல் பணி உருவாக்கிக்கிறாங்க எங்க பஞ்சாயத்துல. அதுல வந்து தினசரி ஒரு 15 உறுப்பினர்கள் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தினசரி கூலி வந்து 340 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த நாற்றாங்கல் பணி நாங்க உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கணி எங்களால கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
0: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை கட்டடத்தை ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறை கொண்ட கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் தார் துசாரை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை உறைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இனி விளம்பரம்.
4: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101
5: புதுகலம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
6: நேரம் மாலை 6:41. நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றாய் மனதிற்கு இதமளிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 இது திரை இசை கேட்டு ரசிக்கும் நேரம். திரை இசையில் முதலில் வருவது விஸ்வரூபம் திரைப்பட பாடல். கமல்ஹாசன் வரிகள் அமைத்து சங்கர் மகாதேவுடன் இணைந்து பாடியது.
7: சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவா.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
5: ENT, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
6: கால் 8870198870.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று?
8: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
9: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
8: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
9: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
8: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
9: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் 6:49 நிமிடம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரையிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரையிசையில் இனி வருவது வாணியின் வரிகளில் ஹிமேஷ் ரேஷ்மியா இசையில் சாதனா சர்க்கம் கமல்ஹாசன் பாடிய தசவதாரம் திரைப்பட பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம்.

0: அன்லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: வாழ்க்கையை
0: எளிதாக்குங்கள்.
1: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. விளம்பரத்தை தொடர்ந்து திரை இசை நிறைவாக வருவது கோச்சிரேகன் திரைப்பட பாடல் ஏ.ஆர். ரகுமான் இசையில் ஹரிச்சரன் குரலில்.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை எல்டிவி மணப்புரம் ஐஜிஎல் கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.

துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை ஆகிய மானியக் கோரிக்கை, மனிதவள மேலாண்மை துறை மானியக் கோரிக்கை ஆகியவை மீதான விவாதமும் அமைச்சர்கள் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்கவையாகும். கர்நாடக வனத்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் அந்தோணிசாமி, ஜான் பீட்டர் குமார் ஆகிய மூன்று தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன், கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அநியாயமானது என்றும், இதுகுறித்து மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் செய்ய வேண்டும் என்றும், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதோடு சம்பவம் குறித்து நியாயம் கிடைக்க தெளிவான நீதி விசாரணை நடத்த கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, கர்நாடக வனத்துறையினர் கொடுத்துள்ள தகவலில் உயிரிழந்த தமிழர்கள் மான் வேட்டையில் ஈடுபட்டதாகவும், தற்காப்புக்கு வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தின் தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இரண்டு மாநில எல்லையில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்றார். கர்நாடக சட்டப்பேரவையில் இதுகுறித்த விவாதம் நடைபெற்றபோது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி, இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசியபோது, உயிரிழந்த மூன்று தமிழர்களும் மேட்டூரிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து சென்று கர்நாடக எல்லையில் வசித்து வருவதாக கூறினார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலா 10 லட்சம் ரூபாய் அளித்திருப்பதாகவும், கர்நாடக மாநில அரசு தலா 5 லட்சம்

ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் அந்த மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அறிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் போதாது என்றும் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திரு கணேஷ்குமார் கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசியபோது இந்த சம்பவத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசியபோது இந்த சம்பவம் கொடூரத்தன்மை கொண்டதாக உள்ளது என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் வனத்துறை அதிகாரிகளை பணிநீக்கம் செய்து கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசும்போது இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது கட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தொடரக்கூடாது என்றும் தமிழர்களின் நலன் கருதி ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து கர்நாடக மாநில எல்லையில் வாழ்ந்து வந்ததாக தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறினார். உயிரிழந்தவர்களின் உடற்கூற ஆய்வுக்கு பிறகு அவர்களது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் இந்த சம்பவம் குறித்த கர்நாடக அரசின் விளக்கம் ஏற்கத்தக்கதல்ல என்றார். உலகத்தின் எந்த பகுதியில் தமிழர்களுக்கு இன்னல் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக முதல் குரல் கொடுப்பவர் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கூறிய கருத்துக்களுக்கு திமுக தரப்பில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அமைச்சர் பேசிய கருத்துகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக தெரிவித்து இதுபோன்ற கருத்துக்களை அமைச்சர் பேசக்கூடாது என்று அறிவுறுத்தினார். கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேசும்போது அதற்கு தொடர்பில்லாத கருத்துக்களை பேசக்கூடாது என்று கட்சி கொறடாக்கள் உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கி சட்டப்பேரவையில் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகளை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்மொழிந்தார். தொடர்ந்து மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு சரத்குமார் முன்மொழிந்தார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து அத்துறையின் முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு பேசினார். திமுக ஆட்சிக் காலத்தில் தாம் பொறுப்பு வகித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு மானிய கோரிக்கைக்கு அமைச்சர் பதில் து போல பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திரு ஏவா வேலு புராதன கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கோவையில் தந்தை பெரியார் பெயரிலான நூலகத்தின் 95% பணிகள் முடிந்துவிட்டதாகவும் கடந்த 3 மாத காலமாக தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பணிகள் தொடரவில்லை என்றும் குறை கூறினார். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள முதலமைச்சர் விரைவில் கோவை நூலகத்தை திறக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சென்னை அண்ணா சாலையில் சென்னை மாநகராட்சியில் திமுக பொறுப்பு வகித்தபோது பிரதமர் நேருவை அழைத்து காமராஜர் சிலையை திறந்த பெருமை திமுகவுக்கு உண்டு என்றும் அவர் கூறினார். காமராஜர் மீது திமுகவுக்கு உள்ள பாசம் நட்பு யாருக்கும் குறைந்ததில்லை என்று விளக்கம் அளித்த திரு ஏவா வேலு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு முதலமைச்சர் என்ற பொது பெயரை மாற்றி காமராஜர் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று கேட்டார். இதுபோல திட்டங்களுக்கு பெயரை மாற்றி அமைப்பது புதிதல்ல. திமுக ஆட்சியிலும் பெயர் மாற்றம் நடந்திருக்கிறது. அம்மா கிளினிக் என்ற பெயரை முதலமைச்சர் கிளினிக் என்று மாற்றப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு ஏவா வேலு அரசு ஊழியர்களின் ஒய்வூதிய திட்டம் குறித்து என்ன முடிவை அரசு எடுத்துள்ளது என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் அறை மாற்றம் குறித்து நடைபெற்ற டெண்டர் விவகாரம் தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பியபோது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு டெண்டர் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்றும் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தவறானது என்றும் முதலமைச்சர் அறை மாற்றம் என்பது தற்காலிகமானது என்றும் விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் எளிமையானவர் என்றும் அறை மாற்றத்தை தனக்காக அவர் செய்யவில்லை என்றும் தன்னுடன் பணியாற்றும் அதிகாரிகளுக்காகவும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வசதிக்காகவே முதலமைச்சர் அறை மாற்றம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு தொலைநோக்கு திட்டத்துடன் செயல்படுவதாகவும் புதிய நிர்வாக அணுகுமுறையுடன் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். உயர் அதிகாரிகளுடன் அவ்வப்போது முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபடுவதற்கு வசதியாக இந்த மாற்றத்தை கொண்டுவர வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அடுத்து பேசிய தாவேக உறுப்பினர் திருமதி தஹீரா பானு பேசியபோது கட்சிக்கு

0: அப்படி நிறத்தில் தான் உடை அணிந்திருப்பது தனது அடையாளம் என்றார். ஆம்பூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் பேசியபோது, நெய்வேலியை சுற்றியுள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 3% சிஎஸ்ஆர் நிதி தர வேண்டும் என்று நிர்வாகத்தை வலியுறுத்த வேண்டும் என்றார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசும்போது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை தந்தவர் என்று முதலமைச்சரை பாராட்டினார். இருமொழிக் கொள்கையை பாதுகாப்பதிலும் மாநில நலனுக்கு மத்திய அரசிடமிருந்து போதுமான நிதியை பெற்றுத் தருவதிலும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை மாற்றும் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மீனவர்கள் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குளிச்சல் தொகுதியில் குடிநீர் பிரச்சினையை போக்க வேண்டும் என்றும் திருமதி தாரகை கத்பட் கேட்டுக் கொண்டார். பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசியபோது, நீண்ட காலமாக கிடப்பில் இருந்து வரும் மறைந்த கோவிந்தசாமி கனவு கண்ட நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திமுக உறுப்பினர் திரு மெய்யநாதன் பேசியபோது, கடந்த 5 ஆண்டுகளில் 6689 விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக 215 கோடி ரூபாய் வழங்கியதாக பெருமிதத்துடன் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வழங்க வேண்டும் என்றும், விடுதியில் குளிர்சாதன வசதி செய்து தர வேண்டும் என்றும், சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட மண்டலங்களில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்க வேண்டும் என்றும், மினி ஸ்டேடியம் திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். செம்மஞ்சேரியில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்கப்பட்டது என்றும், சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அதில் 98 பதக்கங்கள் பெற்று தமிழகம் 2வது இடத்தை பிடித்ததையும் திமுக அரசின் சாதனையாக அவர் தெரிவித்தார். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜெய் சி டி பிரபாகர் குறுக்கிட்டு, 29 கோடி ரூபாய் செலவில் உலக செஸ் போட்டியை தமிழகத்தில் நடத்தியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை சுட்டிக்காட்டினார். விவாதத்தில் திரு சதீஷ் கிறிஸ்டோபர் தாவேகா, திரு செல்லசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரு கௌதம் திமுக, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக, திரு எஸ் காமராஜ் அமமுக, திரு மணி அஇஅதிமுக ஆகியோர் பேசினர். விவாதத்திற்கு அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு சரத்குமார் ஆகியோர் பதிலளித்தனர். பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் சுமூகமாக முடிவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுதா குமரன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருவளங்காடு ஊராட்சி ஒன்றியம் கலாம்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்து கிராம பொதுமக்களிடம் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 526 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கிராம சபையின் முக்கிய நோக்கம் ஊராட்சியில் என்ன வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளது, மேலும் நடைபெற வேண்டிய வளர்ச்சி பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கூட்டமாகும். மேலும் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இம்மாத இறுதி வரைக்கும் எடுக்கப்படும். கணக்கெடுப்பாளர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலை கூற வேண்டும். வசிக்கும் வீட்டின் தன்மை என்ன, அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் போன்ற கேள்விகள் கேட்கப்படும். இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பில் விவரமாக கேள்விகள் கேட்கப்படும். வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை வயதில் இருக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், என்ன வேலை போன்ற கேள்விகள் கேட்கப்படும். மக்கள் அதற்குரிய சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும். கணக்கெடுப்பின் அடிப்படை இந்த விவரங்களை வைத்து ஊரில் மக்கள் தொகை என்ன, வசதியானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது பொறுத்து அரசு திட்டங்களை செயல்படுத்தும். வரும் தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி மற்றும் பொருட்கள் கிடைக்க முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் ரேஷன் அட்டைதாரர்களின் தரவுகளில் இருந்த வேறுபாடுகளை சரி செய்ய துறை சார்ந்த அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், பொதுமக்களுக்கு தரமான அரிசி மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசின் முதன்மை நோக்கம் என குறிப்பிட்ட அவர்,
2: அதாவது போன காட்சி காலங்களில் நம்மளோட பிஹெச்எஸ் கார்டும் அந்த பிஹெச்எஸ் கார்டோட டேட்டாஸும் அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்டோட மிஸ் மேட்ச் இருந்தது. அபிஷியல் மேட்ச் ஆகும். அந்த

0: கவர்மெண்ட் மேட்ச் பண்ணி கொடுத்தா ஒரு 500 crores பேலன்ஸ் இருக்கு. அதை ரொம்ப பல ஆண்டு காலமா பெண்டிங் இருக்கு, 3-4 இயர்ஸ் இருந்தது. அந்த டேட்டா மேட்சிங்காக நான் இங்கிருந்து ஸ்டாஃப் அனுப்பியிருக்கோம். அவங்க டெல்லியில் உட்காந்து பேசி அந்த மேட்சிங் ஆஃப் டேட்டா பிஹெச்எஸ் கார்ட்ஸ் மேட்சிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொரு 1 or 2 months சரி பண்ணி தீபாவளி மந்த்லேருந்து முறையான தரமான அரிசி எல்லா மக்களும் கிடைக்கும் வகையில் வயசு வழி செய்து.
1: திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆலாடு கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட

0: மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா மாணவர்களுடன் எடுத்துக்கொண்டதை தொடர்ந்து விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதியேற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அவர்கள் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. சார் ஆட்சியர் அப்துல் ராசிக் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளையும் புகார்களையும் முன்வைத்தனர். பொன்னேரி சுற்று வட்டார பகுதியில் தொடர் வறட்சி காரணமாக நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெற்பயிருடன் வந்து கோரிக்கை வைத்தனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் இணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிர்வாக குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் கூட்டுறவு சங்க தேர்தலில் வாக்களிக்க தகுதி உள்ள அங்கத்தினராக இருக்க வேண்டுமெனில் ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் ஏற்கனவே பெயரேட்டில் உள்ள அங்கத்தினர்களின் விவரங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். எனவே கரும்பு விவசாயிகள் தங்களது ஆதார் எண்களை அந்தந்த கோட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் களப்பணியாளர்களிடம் உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் உள்ள வி எம் நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கும் விதமாக பள்ளி மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரைகளை வழங்கினார்.
1: இதுவரை இடம்பெற்றது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையேயான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின்

0: வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்ஹத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் பல 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தித்துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயம் து பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ்தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ்தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்க

0: தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியில் இருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச்சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
3: உழைப்பால் உயரும் உழவர்களுக்கான நேரம் இது. 7:25. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
7: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
9: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
10: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
11: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கடந்த நாட்களில் மழை 4.3 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23-25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது. நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை. மழை மிக குறைவாக இருப்பதால் மலர் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும்.

ஏழு மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும். மிளகு கொத்து உதிர்வதை தடுக்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகள் அமைத்து குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நாற்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். அன்னாசி காயின் அடிப்பக்கத்தில் காயின் நிறம் மாற்றம் வர தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம். நெல்லில் தண்டு துளைப்பான் பூச்சி தாக்குதலை தடுக்க குளோரோபைரிவாஸ் 20% ஈசி 1.25 லிட்டர் ஹெக்டர் என்ற அளவில் தெளிக்கவும். நீர் வசதியுள்ள தோட்டங்களில் மரவாசனை செடிகளுக்கு ரசாயனம் இல்லாத இயற்கை உரம் இடம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமரின் PM கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளும் வருங்காலங்களில் தொடர்ந்து மத்திய அரசு வழங்கிடும் தவணையை பெற்றிட தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: முத்தழகு, என்ன பிள்ளை, சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சுதா?
7: அட வாங்கக்கா, வாங்க வந்து உட்காருங்க, தண்ணி கொண்டாற.
6: அதெல்லாம் வேணாம்ல, நான் என்ன 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா வரேன், இதோ பக்கத்து வீட்ல இருந்து வரேன்.
7: அக்கா, பக்கத்து வீடோ இல்ல 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீடோ எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்ததும் தண்ணி கொண்டாந்து கொடுக்கறதுதான் நம்ம வழக்கம்.
6: அதெல்லாம் நல்லாதான் பேசுற, இருந்தாலும் இப்ப எனக்கு வேணாம், வேணும்னா நானே கேக்குறேன். ஆமா, காலையில என்ன உங்க வீடே ஒரே போர்க்களமா இருந்துச்சு, அப்பவே வரும்னு தான் இருந்தேன். எங்க வீட்டுல எல்லாம் அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க, அதான் அப்புறமா வருவோம்னு விட்டுவிட்டேன். ஏன் முத்தழகு, என்ன விஷயம்?
7: அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் என் பையன் சீனு பண்ற வேலை தான்.
6: ஏன் முத்தழகு, சீனு என்ன பண்ணா? அந்த புள்ள இருக்கிற இடமே தெரியாது, காலேஜுக்கு போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. நல்ல புள்ளையாச்சே, அந்த புள்ள என்ன
7: பண்ணா? நீங்க தான் மெச்சிக்கணும், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார் வீட்லயும் நாய்க்குட்டி வளர்க்குறாங்களாம், அதனால அவனுக்கும் வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சான்.

0: வளர்க்க போறேன்னு நேத்திலிருந்து ஒரே நச்சரிப்பு.
1: அட முத்தழகு, அவ்வளவுதானே? இதுக்கா நீ இம்புட்டு அலப்புற பண்ற? என்னமோ ஏதோ பெரிய குத்தங்குரம் பண்ணிட்ட மாதிரி பேசுற. நாய்க்குட்டி தானே வளர்க்கணும்னு ஆசைப்படுறான்.
0: அக்கா என்ன, நீங்களும் விவரம் புரியாம இப்படி பேசுறீங்க? வாயில்லா ஜீவன்களை வளர்க்கணும்னா சும்மாவா? எம்புட்ட கவனமா பாத்துக்கணும் தெரியுமா? முதல்ல அதுக்கு ஏத்த இட வசதி வேணும்.
1: முத்தழகு, நீ சொல்றதெல்லாம் சரிதான் புள்ள. உன் வீட்டில் இருக்கிற இட வசதிக்கு தகுந்தாற் போல நாய்க்குட்டியை தேர்வு செஞ்சு வளர்த்துட்டா போச்சு.
0: என்னக்கா சொல்றீங்க?
1: ஆமா முத்தழகு, நாய்கள்ல பல இனங்கள் இருக்கு. நமக்கு வளர்க்கறதுக்கு ஏத்தா போல இருக்கிற ரகத்தை தேர்வு செஞ்சுக்கலாமே.
0: அப்படியா சொல்றீங்க? அக்கா கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களே.
1: சொல்றேன் முத்தழகு, ஆனா நான் இல்ல, இவங்க சொல்லுவாங்க கேளு.
0: யாருக்கா?
1: செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பத்தி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
2: நம்ம எப்பவுமே நாய்க்குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கணும். என்ன முடிவுகள்னா, நம்மளால ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10-15 வருஷம் வரைக்கும் அதுக்கான தகுந்த நேரம் தினமும் செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு நீங்கள் எடுக்கணும். அப்படி உங்களால் 10 வருஷத்துக்கு தினமும் நான் நேரம் செலுத்தி பார்த்துக்குவீங்கன்னா அது கரெக்ட். அதே மாதிரி குட்டிகள் நிறைய இனங்கள் இருக்குது. ஜெர்மன் செப்பர்டு, லேபர்டார், பக்கு, ஷீசு, அந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்குது. எதை நம்ம வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான முடிவாக இருக்கும். அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற இடம் அளவு வச்சு முடிவு பண்ணணும். தனி வீடு, நிறைய விளையாடுற கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பெரிய நாய்கள் லேபர்டார், ஜெர்மன் செப்பர்ட் போன்றவற்றெல்லாம் அங்கே வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பெரிய பங்களாக்கள் அளவுக்கு இடம் வச்சுருக்குறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நாட்டு நாய் இனங்கள் நம்ம கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். நாட்டு நாய் இனங்கள் வந்து என்றைக்குமே மிகச்சிறந்த இனங்களாக இருக்குது. காரணம், நம்ம கிளைமேட்டை தாங்கி வளர்ற நாய்கள். இப்போ இதே சைபீரியன் எஸ்கியோ, ஜெர்மன் செப்பர்டோ நம்ம ஊரில் வச்சுருக்க சமயத்தில் வெய்ய காலங்களில் ரொம்ப மூச்சு வாங்கும். ஏன்னா அதுக்கு முடி அதிகம். நாய்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை வந்து, மனுஷன் மாதிரி தோல் வழியாக வேக்காது. வியர்வை வந்து எல்லா வெப்பத்தையும் சூட்டையும் அது வாய் வழியாக மூக்கு வழியாக தான் வெளியில் கொண்டு வரும். அப்போ சூடான உடம்பு பூரா சூடாக இருந்து எல்லா காற்று மூக்கு வழியாக வரும்போது மூக்கில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக போயிடும். ரத்த குழாய் உடையறக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால தான் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் செப்பர்டு, இப்போ டாபமேன் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்தில் மூக்கில் சில சமயம் ரத்தமே வரும். அது மாதிரி மூக்கில் ரத்தம் வருதுன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு சூடு தாங்க முடியலங்கிற ஒரு காரணம், இன்னொன்று இந்த உண்ணிகள் உடம்புல இருந்துச்சுன்னா அந்த உண்ணிகள் மூலமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம இட தேவையை வச்சு தான் இனங்களை இது பண்ணணும். சின்ன வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப குட்டியான சைஸ் உள்ள நாய்கள் நம்ம பக் டாக் அப்படிங்கிறது, ஷீசு இந்த மாதிரி, நம்ம பொமரேனியன் ஸ்பிட்ஸ் அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதே அடுக்குமாடிக்கு நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டாக்ஸ் அதில் வச்சுக்கணும். மெயினாக பக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டாகு அந்த மாதிரி டாக். ஆனால் பக் டாகில் என்னென்னா பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது தோல் மடிப்புகள் நிறையா இருக்கிறதுனால முகத்தில் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும், ரொம்ப நல்லா பராமரிக்கணும், தினமும் தோலை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுதான் அப்பார்ட்மெண்ட்டில் டாக் வளர்த்துறதுல பெரிய விஷயம். அதே மாதிரி என்ன ப்ரீடு நீங்கள் வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ ஜெர்மன் செப்பர்டு வாங்குறோம் அப்படின்னா, ஜெர்மன் செப்பர்டு வந்து ஒரு ரொம்ப முடி நீளமாக இருக்கிறது ஒரு நாய். ஸோ நம்ம கூந்தல் எப்படி பராமரிக்கிறோமோ அது மாதிரி கூந்தல் அதுக்கும் நாயோட முடிக்கும் தினமும் பராமரிப்பு கொடுக்கணும். அதை யோசித்து அந்த இனத்தை வந்து எடுத்துக்கணும். வலைதளத்தில் நிறையா விளம்பரங்கள் இருக்கலாம், அதை கவர்ச்சிகரமானது இருக்கும், அதை நம்பி நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களால் வார வாரம் அதுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசித்து நாய்களை தேர்ந்தெடுத்து வாங்கணும். வழிகாட்டுதலுக்காக கால்நடை மருத்துவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி எங்கள் வீடு இவ்வளோ அளவு தான் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி மார்னிங் போனால் ஈவினிங் தான் வருவோம், ரெண்டு பேரும் நாங்கள் ஒர்க்கிங் கப்பல் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டாக் பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்கணும். ஏன்னா நம்ம காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ளே ரொம்ப போர்டத்தில் இருக்கும், நிறையா கடிக்க ஆரம்பிக்கும், சில சமயம் சோஃபாவெல்லாம் கடிச்சு போட்டுரும். இதுகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், அதுக்கு தகுந்த இனங்களை தேர்வு பண்ணணும். ஆனால் இதில் நம்ம நாட்டினத்துக்கும் அயல் இனங்களுக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம ராஜபாளைய, கோம்பை, கன்னி இதுகளெல்லாம் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு வெளியே இருக்க பார்க்கும், அது ரொம்ப சிறந்தது. யார் வந்தாலும் போனாலும் அது பார்த்துக்கிட்டு அமைதியாக வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். மற்ற நாய்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கும், அதனால் அதையும் நம்ம யோசிச்சு தான்

பண்ணணும், எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் உடனே நெட்டில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி உடனே ஒரு நாய் அழகாக இருந்துச்சுன்னா ஓடி வாங்கறதுக்கு பார்க்குறோம். அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பர்ச்சேஸ் அப்படிங்கிறத எமோஷ்னல் பர்ச்சேஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம யோசித்து பர்ச்சேஸ் பண்ணக்கு முடிவு எடுக்கணும். எப்படி வாங்கணும்னா, உங்களோட நண்பர்கள் யாராவது நாய் வச்சுருக்காங்க, குடும்பத்தில் உறவினர்கள் யாராவது வச்சுருக்காங்க, அந்த நாய்கள்ட்டிருந்து குட்டி போட்டால் நம்ம எடுத்துக்க முடியுமா, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யாராவது ஏற்கனவே நாய் வளர்த்துறவங்க அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இவங்கள்ட்ட வாங்கினா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணணும். நம்பகமான ஒரு ரொம்ப வருஷம் உங்களுக்கு அந்த ஒரு விற்பனையாளர் தெரியுது, அவங்க மூலம் நீங்கள் வாங்கினீங்கன்னா குட்டிகள் வந்து நல்லதாக இருக்கும். அதை விட முக்கியம், இப்போல்லாம் பார்த்து நிறைய இடங்களில் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் தத்தெடுப்பு எப்படி அடாப்ஷன் அப்படிங்கிறது நிறைய பண்ணுறாங்க. அதுகளையும் சில ரொம்ப நல்ல நாய்கள்லாம் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் தத்தெடுத்து வளர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் வளர்ப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்களால முடியாது, கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு வீடு கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போய் அதை தத்தெடுத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறுவாழ்வு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல தரமான நாய் வந்ததும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி தடுப்பூசிகளை செக் பண்ணுங்க. எல்லா உங்கள் விற்பனையாளர் அல்லது நண்பர் கொடுக்குறாரு அப்படின்னா மூணு தடுப்பூசி போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அதுக்கான சுகாதார பதிவேடை வந்து வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ருந்து, அதை செக் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு அதுக்கு பிறகு பண்ணுங்க. அடாப்ஷன்லேயும் அதே மாதிரி தான், தடுப்பூசி போட்டிருக்கா, தத்தெடுக்கும் போது தடுப்பூசி இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. போடலை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக கால்நடை மருத்துவர்கள்ட்ட போய் தடுப்பூசி, குறைந்தபட்சம் ரெண்டு தடுப்பூசி, இந்த வெறிநாய் தடுப்பூசியும் இந்த டிஸ்டம்பர் பார்வை தடுப்பூசியும் போட்டிருக்கணும். அதே மாதிரி அதுகளுக்கான பொருள் வாங்கிட்டு வரணும். குட்டி வாங்கிட்டு வரோம், ஏதோ இல்லை ஒரு 7 மாதம் ஆன ஒரு அடாப்ஷன் டாக் வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை பராமரிக்கிறதுக்கான பொருள்கள் வாங்கணும். இந்த பொருள்கள் எங்கே கிடைக்கும், நகர்ப்புறங்களில் நிறைய இடங்களில் இப்போ பெட் ஷாப் அப்படிங்கிற கடைகள் வருது, அப்புறம் வணிகத்தலங்கள்லேயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்கள் வாங்கும்போது நல்ல தரமான பொருளாக, இப்போ கூண்டுகள்லாம் வாங்குறீங்கன்னா அந்த நுனியிலெல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் குட்டிகளை கிழிக்காத அளவுக்கு செக் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் டாய்ஸ் இருக்கணும், அது கடித்து உடஞ்சிருச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் உள்ள வயிற்றுக்குள்ளே போயிடும், அது கீறிடும். ஸோ இந்த தரமான பொருளை பரிசோதித்து வாங்குறது தான் நல்லது, அதுக்கு தான் நம்ம நேரில் போய் வாங்கணும், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, பட் அவங்க வந்து உங்கள் டாகை நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்க நல்ல பயிற்சி அளறாங்க, அதை அறிஞ்சு பண்ணுங்கள். சில பேர் வந்து நான் நிறையா நாய் பயிற்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, அதனால் அவருக்கு அனுபவம் அதிகம், அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. நாய் வந்து அன்பால் பயிற்சி கொடுக்குற பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்குச்சுன்னா அது ரொம்ப நல்ல நாயாக இருக்கும். சில பேர் பனிஷ்மெண்ட் மூலம் பயிற்சி பண்ணாங்கன்னா அந்த டாக்ஸ்க்கு மன அழுத்தங்களோடு இருக்கும், அதனால் அதை வந்து யோசித்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த குட்டிகள் விற்கிறது ஒரு பக்கம் ஒரு தொழிலாக வளர்ந்துட்டுருக்கிறது, அதை வாங்கி இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்குற ஒரு மீடியேட்டர் அந்த தொழிலும் அதிகமாக வளர்ந்துட்டுருக்குது. இப்போ இதில் வந்து குட்டிகளை சார்ந்தே மிகச்சிறந்த தொழில்கள் போயிட்டுருக்குது. ஒன்று அந்த குட்டிகள் விற்கிறது, அப்புறம் அதுக்கு தகுந்த சேவை கொடுக்கறது, உதாரண பயிற்சி கொடுக்கறது, இன்னொன்று இந்த பொருள்கள் குட்டிகளுக்கு தேவையான டாய்ஸ் பிளே டாய்ஸ் அதை விற்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் இப்போது இந்த பெட் ஷாப்போ நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன இளைஞர்கள், சின்ன வயசு இளைஞர்கள், பெண்கள், அதே மாதிரி பணி ஓய்வு பெற்றவர்களும் இதை நடத்திட்டு வர்றாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தொழில், வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம், வருமானமும் நிறையா இருந்துகிட்ருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த குட்டிகள் வளர வளர இதுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை அதிகமாகிடுது. இந்த அலங்காரம் பண்ணுற தொழில் வந்து இப்போது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குது. நம்ம ஆங்கிலத்தில் அது க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட் ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. உங்களுக்கு நல்ல திறன் வாய்ந்த, நல்லபடியில் குட்டிகளை குளிப்பாற்றி அதுக்கு அலங்காரம் பண்ணுற அளவுக்கு திறன் வாய்ந்த தொழிலாளர்களை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன நிறுவனமாக நீங்கள் தொடங்கி நடத்துனீங்கன்னா மிகச்சிறந்த வருமானம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு டவுன் இருக்குது அப்படின்னா அந்த டவுனில் இருக்கிற எல்லா டாக்ஸ்க்கும் ஒன்று ரெண்டு கடைகள் கூட கிடையாது. இப்போது நீங்கள் அந்த மாதிரி க்ரூமிங் அல்லது ஸ்பெட்ஸ்பா ஒரு சென்டர் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அந்த டவுனுக்குள்ளே எல்லாத்துக்கும் அது சேவையாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருமானமாகவும் அது அமையும். அதே மாதிரி தீவனம், இப்போ நிறைய வணிக ரீதி தீவனங்கள் வருது, சில பேர் அவங்களே தயாரித்து சின்ன சின்ன பொட்டலங்களில் கொடுக்கறதும் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் வாங்கி சந்தைப்படுத்துறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து வலைதளங்கள் ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பொருள் எங்கே கிடைக்கும் தெரியாது, அதனால் வலைதளம் மூற போகிறோம். அது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிட்டு அதை உறுதிப்படுத்திக்கணும், அது நம்பகமான பொருளா அப்படிங்கிறத பண்ணணும். வலைதளங்கள் மூலம் இன்னொரு முக்கியமான இது, நீங்கள் உங்கள் குட்டிகளோட புகைப்படங்கள், ஃபோட்டோகள், நம்ம டாக் பப்பியோட ஃபோட்டோ போடும்போது
அது ரொம்ப அதிகமான மக்களை சென்றடையுது. அப்போ என்ன ஆகும், உங்கள் குட்டிகளை பார்த்து

0: யார் வேணாலும் உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு குட்டிகளை வாங்கிக்கலாம். ஸோ அந்த விற்பனை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுல இந்த டிஜிட்டல் தளங்கள் ரொம்ப நல்லா திறனோட பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டிஜிட்டல் தளங்கள் இருக்குது, அது ஒவ்வொருத்தரோட வசதிக்கு தகுந்த மாதிரி தளங்களை பயன்படுத்தலாம். ஆனால் நம்பகமான தன்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பண்ணிக்கணும். நேரடியாக விற்கிறதுல என்ன நல்லது அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு நம்பகத்தன்மை, இன்னொரு அந்த குட்டி உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நாங்கள் இவங்க வீட்டில் வாங்கினோம், இல்லை இந்த நண்பர்கிட்ட வாங்கினோம், இது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நம்பகத்தன்மை தான் வந்து நேரடி விற்பனையில் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம் நாய்க்குட்டிகள் வளர்ப்பில். டிஜிட்டல் தளங்களில் வாங்கிறது ஈஸி பை, ஆனால் செல்லப்பிராணி நேராக வாங்கிறது நம்பகத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு வரும். ஒரு பிணைப்பை உருவாக்கும் உங்களுக்குள்ள, நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி சமாளிக்க முடியும், உங்கள் ரெண்டு பேர்த்த வச்சு இன்னும் சில பேர்த்துக்கு கனெக்ட் ஆகிக்க முடியும். அந்த உள்ளூருக்குள்ளேயே ஒரு நல்ல பிணைப்பை இது கொண்டு வரும். அதே மாதிரி குட்டி வாங்கும்போது உறுதியாக அது வந்து 8 வாரத்துக்கு மேலே ஆச்சா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேட்டு உறுதி பண்ணியிருக்கணும். 8 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற குட்டியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பராமரிப்பும் நல்லா கொடுக்கவே முடியாது, அது ரொம்ப மிக முக்கியம். சில சமயம் வந்து இன்சூரன்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது, நிறைய இந்த உயர் ஜாதி நாய்கள் அல்லது உயர் விலையுள்ள சைபீரியன் ஹஸ்கி இந்த மாதிரி நிலைய விலை அதிகமாக இருக்கிற நாய்கள், இப்போ நாய் விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5000 50000 வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. அது வணிக நோக்கில் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க, உங்களுக்கு உங்களோட தகுதி கேட்ட மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா நாய்களுமே நல்ல நாய்கள் தான், நாட்டு நாய்கள் சிறந்த நாய்கள் தான். நீங்கள் இது வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாயை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு செலவும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும், மருத்துவ செலவு கொடுக்கணும், சாப்பாடு தீவன நாய் தீவனங்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும், தோல் பராமரிப்புக்கு இருக்கணும். ஸோ இதுக்கான செலவுகளையும் கணக்கில் நீங்கள் வச்சுருக்கணும். இதுக்கான நிதி நம்மள்ட்ட முடியுமா? இப்போ இன்றைக்கி ஆசைக்கு ஒரு குட்டி வாங்கிட்டு வந்துடுறோம், இப்போ சைபீரியன் ஹஸ்கி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த க்ரூமிங் கேர் நல்லா கொடுக்கணும், இல்லாட்டி ஸ்கின் அந்த தோல் முடியெல்லாம் வந்து மேட் ஆகி அழகே போயிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுருவீங்க. அப்புறம் போட்ட உங்களோட எவ்வளோ முதல் போட்டிங்களோ அது மட்டும் போகிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே அந்த நாய் மேல் இருக்கிற பாண்டிங்கும் குறைஞ்சிரும். இந்த பாண்டிங் குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு வாங்கணும். எப்போவுமே வந்து வாங்கிட்டு வந்த பிறகு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நல்லா பண்ணிகிட்ருப்போம். 2 வருஷத்துக்கு பிறகு அதுக்கான சில வியாதிகள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம அதை வந்து கொஞ்சம் நம்மளோட கவனம் குறைய ஆரம்பிக்கும், அந்த மாதிரி சமயத்தில் பண்ணக்கூடாது. 2 அல்லது 3 வருஷம் ஆகும்போதே வருடத்திற்கு ஒரு முறை நம்ம மாஸ்டர்கள் செக்கப் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பின்னாடி வர நோய்கள் எல்லாம் தடுக்க முடியும். இந்த நோய்களை தடுத்திங்கனாவே நாய்கள் வந்து உங்களோட ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்து டாக் எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டாக் வந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற தகவலே தெரியறதில்ல. அது 10 வருஷம் கழித்து அது இயற்கையான மரணம் வரும்போது கூட வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த விழிப்புணர்வு நாய் ஒவ்வொரு முறை நீங்கள் வாங்கும்போது, இது நாய்களோட ஆயுள் காலம் வந்து சில நாய்களுக்கு வந்து 7-8 வயசுலேயே இருக்கும், சில நாய்களுக்கு 10 வயசு, சிலது 15 வயசுக்கு. இப்போ உடல் எடை பெருசாக இருக்கிற நாய்களெல்லாம் ஒரு முக்கியமாக 10-12 வயசுக்கு கீழே இருக்கும். சிறுவகை நாய்கள் எல்லாம் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் இருக்கும். நம்ம நாட்டின நாயிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 சிலதெல்லாம் 20 வயசு வரைக்கும் வரும். அதனால் அதை மனசில் வச்சுட்டு உங்களோட இது வாங்கிறத நீங்கள் பண்ணணும். நாய் விற்கும் போதும் இதே தகவல்களை நீங்கள் வர வாங்குறவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த தகவல் பரிமாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஊரில், ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப வளர்ந்து வர தொழிலாக இருந்துகிட்ருக்குது. இதில் எல்லா கிராமப்புற இளைஞர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லோரும் ஈடுபடும் போது விற்பனையாளருக்கும் நம்பகம் இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் நம்பகமாக இருக்கணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான நாய் நண்பர்கள் சமூகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள்.
1: என்ன முத்தழகு, செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பத்தி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கே நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்திருக்குமே.
2: ஆமாங்கா, எந்த வகை நாய்க்குட்டி, அதை எப்படி தேர்வு செய்யறது, எங்க வாங்கறது, எப்படி பராமரிக்கிறது, அதுல இருக்கிற தொழில் வாய்ப்புகள் பத்தியும் தெளிவா சொன்னாரு.
1: அப்புறம் என்ன விவரம் தான் தெரிஞ்சு போச்சு இல்ல.

0: இனி நாய்க்குட்டி வளர்க்க சீனுக்கு எந்த தடையும் இல்லையே.
1: நிச்சயமா இல்லக்கா. அவன் ஃப்ரெண்டு வீட்டுல நாய்க்குட்டி போட்டிருக்கிறதா சொன்னான். அதுல உன்னை எடுத்துட்டு வந்து வளர்க்க போறதாவும் சொன்னான். நானே போன் போட்டு அவனை எடுத்துட்டு வர சொல்ல போறேன்.
0: முத்தழகு ரொம்ப சந்தோஷம் புள்ள. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
1: என்னக்கா? என்ன விஷயம்?
0: என் அண்ணன் கோவில்பட்டியில இருக்காருல்ல, உனக்குதான் தெரியுமே.
1: ஆமாக்கா, மாணிக்க அண்ணன். அண்ணன் தான் விவசாயத்துல வெள்ளாமையை அள்ளி குவிக்கிறதா அடிக்கடி சொல்லுவீங்களே.
0: ஆமா புள்ள, அதுக்கெல்லாம் காரணம் வேளாண்மை அறிவியல் நிலையம் தான். அங்கன போய் கேட்டு கேட்டுதான் அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாய வந்திருக்காரு.
1: அக்கா, அதுதான் எனக்கும் தெரியுமே. நீங்க தான் அப்பப்போ இந்த தகவல்களை வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே.
0: அது மாதிரிதான் இப்ப கூட ஒரு தகவல் சொல்ல வந்திருக்கேன்.
1: என்னக்கா, என்ன விஷயம்?
0: கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவங்க சொன்ன தகவல்களை பதிவா அண்ணன் அனுப்பிவிட்டு இருக்கு. அத நான் வைக்கிறேன், நாம சேர்ந்தே கேப்போம்.
2: நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் காலத்தில் முதன் முதலாக துவங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிலையம்தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். இது வந்து 1901 துவங்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வந்து பிரத்யேகமாக பருத்தி பயிரிடணும், பருத்தி சாகுபடி செய்யணும், அந்த பருத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய இழைகள் அதன் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகள் வந்து அவங்க நாட்டுக்கு தேவைப்பட்டதுனால ஆரம்பிக்கப்பட்ட பருத்தி நிலையம் தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். 1945 வரைக்கும் இது வந்து ஒரு வேளாண் மாதிரி பண்ணை, அதாவது அக்ரிகல்ச்சரல் மாடல் ஃபார்ம் அப்படின்றது தான் இயங்கிட்டு வந்துச்சு. பருத்தி மற்றும் சிறு தானியங்களுக்கான ஆராய்ச்சி நிலையமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த 1945 1981 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் இருந்த இந்த ஆராய்ச்சி நிலையம் 1981 கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ், அதாவது எங்கேயோ அப்படியே இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கோவில்பட்டிலேயே இருந்தமேனுக்கு அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்பட ஆரம்பிச்சது. ஸோ இந்த 1981 பார்த்தாலும் தமிழ்நாட்டிலையும், அதுவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் எடுத்துக்கிட்டா, இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தான் மிக பழமையான ஒரு ஆராய்ச்சி நிலையமாக செயல்பட்டு இருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானாவாரி விவசாயிகளுக்கு தேவையான பயிர்கள், அவர்கள் பயிரிடக்கூடிய சரியான ரகங்கள், அந்த பயிர் ரகங்களை தேர்வு செய்து அவர்கள் சாகுபடி செய்யும் போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள், இதை எல்லாத்தையும் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைய ஆராய்ச்சி திடல்கள் மூலமாக சோதனைகளை செஞ்சு அந்த சோதனைகளின் அடிப்படையில் வெளிவரக்கூடிய அந்த அவுட்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரகங்கள், புதிய புதிய ரகங்கள், புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம இந்த மானாவாரி பகுதி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த 4 மாவட்டங்களுக்குமே இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 60 பயிர் ரகங்களும் 100 மேற்பட்ட தொழில்நுட்பங்களும் வந்து சுலபமாகவும் ரொம்ப அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் மானாவாரி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 மத்திய அரசு திட்டங்களும் 3 மாநில அரசு திட்டங்களும் செயல்பட்டு இருக்கு. விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேளாண் மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் வந்து கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம் தான் வந்து ஒருங்கிணைத்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 60 பயிர் ரகங்களை கண்டுபிடிச்சு வெளியிட்ருக்கோம். அதில் வந்து சோளத்தில் K12, K13, மிளகாயில் K1, K2, அதே மாதிரி கருங்கண்ணி பருத்தியில் KC3, K12 இந்த மாதிரி ரகங்கள் இன்னுமே வந்து விவசாயிகள்கிட்ட வந்து பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்போது இந்த ரகங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி விதைகள் தேவைப்படுது, எவ்வளவு விதைகள் தேவைப்படுது, இது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு இந்த வல்லுநர் விதை உற்பத்தியை நாங்களே செஞ்சு அந்த விதைகளையும் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களுடைய பயிர் சாகுபடிக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பயிர் ரகங்களையும் கொடுக்கறதோடு இல்லாமல் அந்த ரகங்களுக்கு ஏற்ற விதைகளையும் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மானாவாரி விவசாயத்தில் மழை வந்து ரொம்ப ஒரு

0: தேவையற்ற தன்மையுடையதா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல விவசாயிகள் என்ன செய்யலாம், அவங்க மீதமுள்ள காலத்துல எப்படி அவங்க வருமானத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குதான் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம். ஸோ நம்ம மானாவார் விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தின் மூலமா அவங்க சாகுபடி செய்ய முடியாத காலத்துல ஒரு 4 கறவை மாடு, ஒரு 5 கொடியாடு, ஒரு 10 அசில் பறவை இந்த மாதிரி அவங்க வளர்க்கலாம். அதே மாதிரி அவங்க மண்புழு உர பண்ணை அமைக்கலாம். அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சியும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஆடு மாடுகளுக்கு தீவன பொருட்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த தீவன பயிரை அவங்களே வளர்த்து அதன் மூலமா கிடைக்கக்கூடிய தீவனத்தை இந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம். இப்படின்னு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களுக்கும் மானாவாரி நிலத்துக்கு ஏத்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை வந்து நாங்கள் நிறைய ஆராய்ச்சி திட்டங்கள் மூலமா செயல்படுத்தி அதுல எது பெஸ்டா வருது அப்படின்றதையும் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 7 கிராமங்களை வந்து நாங்கள் தத்தெடுத்திருக்கோம். அந்த 7 கிராமங்களும் வந்து இந்த திட்டங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பயன் தர வேண்டிய வகையில 2019 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் துணைநிலை திட்டம், அதாவது இந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி திட்டம், வானிலை மேலாண்மை ஆராய்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் மத்திய கால ஆலோசனை வானிலை ஆலோசனை சேவை திட்டம், இதிலெல்லாம் வந்து பழங்குடியினர் ஆதி திராவிட விவசாயிகளும் வந்து பயன்பெறணும் அப்படின்ற வகையில் அவங்களையும் இணைச்சு இந்த ஒட்டப்பிடாரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கும் வந்து நாங்கள் நிறைய இடுபொருட்கள் கொடுத்துருக்கோம், தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி அவங்களுக்கு பயிற்சிகளையும் கொடுத்துட்டு இருக்கோம். சோ நமக்கு வந்து இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மானாவாரிக்கு ஏற்ற பயிர்கள், பயிர் ரகங்கள், தொழில்நுட்பம், ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பருவ மாற்ற காலநிலைக்கான ஆலோசனை சேவை, அதே மாதிரி அவங்க வந்து இடுபொருட்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இடுபொருள் உற்பத்தி செய்து அந்த இடுபொருளை அவங்களே எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படின்றதுக்கான பயிற்சியையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை செயல்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் ஒருங்கிணைந்த பண்ணையை மூலம் எப்படி லாபம் ஈட்டணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தையும் நாங்கள் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து மழை வர காலங்களில் மட்டும்தான் அவங்க வந்து தானிய பயிர்களை வந்து சாகுபடி செய்ய முடியும், பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்ய முடியும். மற்ற நாட்களில் வந்து இந்த பழ மர பயிர்கள் தான் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். அதனால நாங்கள் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கு காய்கறி பயிர்கள், பழமர கன்றுகள் இவற்றையும் வந்து உற்பத்தி செய்து அவர்களுக்கு குறைந்த விலையில தரமான முறையில் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்கள் பழமர கன்றுகளை வாங்கி அவங்க வீணாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வறண்ட நிலத்தில் பயிர் செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் மூலமாக அவங்க பயன்பெறுறாங்க.
1: என்ன முத்தழகு, கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: நல்லாவே கேட்டுக்கிட்டேங்கக்கா. அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாயியா இருக்கிறார்னா அதுக்கு அந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையம்தான் முக்கிய பங்கா இருந்திருக்கு.
1: விதைக்கிறதுல இருந்து அறுவடை செய்யற வரைக்கும் இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைச்சு இவங்க தானே கொடுக்கறாங்க.
2: ஆமாங்கா, விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டங்கள், பயிற்சிகள் இப்படி எல்லாமே நல்ல முறையில எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் அண்ணன் நல்ல முறையில பயன்படுத்தி இன்னும் விவசாயத்துல மேலும் மேலும் முன்னுக்கு வரணும். அதுக்கு இந்த முத்தழகு வாழ்த்து சொன்னதா சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா புள்ள, அண்ணன் போன் பண்ணதும் நிச்சயமா சொல்லிடுறேன்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான

0: விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
0: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
0: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
0: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
0: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 ஆண்டு முதல் 2022 ஆண்டுக்குள் புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கைவிரல் ரேகை பதிவு, கருவெளி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.

0: மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேது பந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெள்ளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மாநில அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை வழங்குவது அரசு போக்குவரத்துக் கழகங்களின் மிக முக்கியமான கடமையாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹுடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் தார் துசாரை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மனம் பறக்கும் நேரம் 8:05. வண்ணத்து பூச்சியாய் மனதை வட்டமிடும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. மனம் மழலையாக இருக்கும் வரை வாழ்க்கை என்றும் சுகமே. குமரி பண்பலை 101 இது சுகமான மழலை மொழி கேட்கும் நேரம். ஆம் நேர்களை, குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை.
2: ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றது.
1: சின்னஞ்சிறு சிட்டுக்களை நீங்கள் நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் திறமையை உலகம் அறிய செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 0465 2 நமது குமரியின் முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2602 என்ற எண்ணிலோ, 2907 2 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257309 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நேரலையில் நம்மோடு இணையும் முதல் பட்டாம்பூச்சியை சந்திக்கலாமா? வணக்கம். வணக்கம், உங்க வானொலி ஒளி அளவை கம்மி பண்ணிடலாமா? ஆஹா, பட்டாம்பூச்சி அழகா பறந்து வந்துச்சு, ஆனா வானொலி அளவுதான் நமக்கு அதிகமா இருக்கிறதுனால கேக்குது, பட்டாம்பூச்சியோட சவுண்ட் கேக்கல. வணக்கம்.

ஓகே, நமக்கு மாதிரி எஃப்எம் 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில் இப்போ சூப்பரான ஒரு பாடல் வருது. டாடா திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு நம்ம பட்டாம்பூச்சிகளை சந்திக்கலாம்.

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
5: பொறுக்கதே
6: தம்பி, நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: நேரம் இப்போது 8:12, குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நேரலை உங்க விருப்பமான பாடலை உங்க விருப்பமான குமரி எஃப்எம் 101 கேட்டு ரசிக்கணுமா? அப்போ நம்பர் சொல்றோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0462-262-24.

5 2 2 9 0 7 2 2. இந்த இரண்டு தொலைபேசி எண்களிலும் அழைக்கலாம், அல்லது 8 9 0 3 2 5 7 0 3 9 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். ஓகே, உங்க விருப்பமான பாடலை கேட்கலாம் சொன்னாச்சு, டைம் சொல்லிடலாமா? இன்றிரவு 10:05 நம் குமரி பண்பலை 101 வளம்பர காத்திருக்கிறது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. அப்போ வாங்க உங்க

0: கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நம்மோடு இணையும் பட்டாம்பூச்சி சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார் எங்கிருந்து? ஸ்ரீகோபிகா, என்ன படிக்கிறீங்கம்மா?
6: டாஸ்டாண்டர்ட்
5: படிக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
6: புரோட்டா.
5: சரிம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க?
6: திருக்குறள்
5: சொல்ல போறீங்களா? சொல்லுங்கம்மா. வளரும்போது நீங்க விளக்கங்களோட படிச்சு அதுபடி நடக்கணும். ஓகேவா? ஓகேமா, சூப்பரா பேசுனீங்க, நிகழ்ச்சியில கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
2: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101. பேசுங்க மக்களே, பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
5: நேர்களே, உங்கள் விருப்பமான பாடலோடு உங்கள் நாளை தொடங்க வேண்டுமா? அப்படின்னா நமக்கு மாதிரி பண்பலை 101 நாளை காலை உங்கள் விருப்பமான பாடலில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நேரலை நிகழ்ச்சியில். அட ஆமாங்க, நாளை காலை 9:02 வளம் வர காத்திருக்கிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. நேரலைக்கு வாங்க, உங்க விருப்பமான பாடலை, வசந்தத்தை தரக்கூடிய பாடலை கேளுங்க, நேயர்களோடு கேட்டு மகிழுங்க. அதற்காக நீங்கள் அழைக்கலாம் 0465-2 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னெடுப்பை பயன்படுத்தி 2-6-0-2-4-0 என்ற எண்ணிலோ, 2-9-0-7-2-2 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8-9-0-3-2-5-7-0-3-9 என்ற எனினும் நீங்கள் அழைத்து உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு

0: ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். வாரம் ஒரு முறை மட்டுமே வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
0: குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கமா, இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். நேரம் இப்போ 8:25 ஆயிட்டு இருக்கு. நம்ம குமரி எஃப்எம் 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. வரைகிறது திருமாணிக்கம். திரைப்பட பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

0: திருவண்ணாமலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையின் நிறைவு பகுதி. ஆமேர்களே, இன்றைய பட்டாம்பூச்சி சிறுவர் நேரலையில் திருக்குறளும் அழகான பாடல்களும் கேட்டு ரசித்தோம் நம் குமரிப்பண்பலை 101. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குட்டி நேயருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த அத்துணை குட்டி நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது ஆர்ஜே டி ஜெபின் நிக்ஸ்லின். நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
0: மனமாட்டம் போடும் நேரம் 8:30. தெவிட்டா ராகம் நாளும் தரும் இது குமரிப்பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரிப்பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரை இசை. இந்த இரவு 8:30 திரை இசையில் இன்று ஆட்டம் போடும் பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம் நம்ம குமரிப்பண்பலை 101. ஆமாங்க, 9 வரை சூப்பரான வைபான ஆட்டம் போடுற மாதிரி பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறோம் திரை இசையில. ஃபர்ஸ்ட்ல ஆட்டம் போட வைக்க வருவது கூலி மூவில இருந்து அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல அவரோட வாய்ஸ்ல பாடல் வருகிறது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் இப்ப 8:34 நிமிடம். குமரி பண்பலை 101.1 திரை செய்ய ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். திரை செய்யல அசத்தலான சாங் வருது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் மூவிலிருந்து ஜீவ் பிரகாஷ்குமார், மியூசிக்ல சுப்லட்சுமி, ஜீவ் பிரகாஷ்குமார், தனுஷ், அறிவு வாய்ஸ்ல.

0: முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
3: ஆட்டம் போடும் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பண்பலை, நம்ம ஒரு பண்பலை, குமாரி பண்பலை 101 கலக்கலா அடுத்து வருது. ரெட்ரோ மூவி சாங், சந்தோஷ் நாராயண் மியூசிக்ல, சந்தோஷ் நாராயண் த இந்தியன் கோரல் என்சபிள் வாய்ஸ்ல, அதோ

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: குதூகலம் கொண்டாட்டமாய் கேடு ராசிட்டிருக்கிறோம் குமரி எஃப்எம் 101. ஆட்டம் புடவைக்கு அடுத்ததாக வருது வாரிசு மூவி சாங். விவேக் லைன்ல, தமன் மியூசிக்ல, விஜய் எம் எம் மானசி வாய்ஸ்ல.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10-2
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரியப்பம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: நம்ம பண்பலை, நம்ம ஊர் பண்பலை, குமரி பண்பலை நூற்றாண்டுல இருந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் திர இசை. ஆட்டம் போட வைக்கும் சாங் இதோ வேட்டன் மூவில இருந்து அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல, மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் மிக்ஸ் அப்ல.

இப்படி சோடு.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: குமரி எஃப்எம் 101 திரை செயல நிறைவா சூப்பர் ஹிட் சாங் வருது. ஜெயிலர் மூவி சாங் அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல, அருண் ராஜா காமராஜ் லைன்ல, செல்ஃபா ராவ் அனிருத் ரவிச்சந்தர் வாய்ஸ்ல.

0: இந்த தேன் மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நூற்றுன்னு கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.
1: நிலவு தன்னொளி பரப்பும் நேரம் 9:15. அன்று மீண்டும் என்றென்றும் உங்களோடு குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இனிய இரவு காணம் கேட்டு ரசிக்கப் போகிறோம் குமரி பண்பலை 101 திரை இசையில். ஆம் நேர்களை, 10 வரை நம் குமரி பண்பலை 101 வளம்பெற காத்திருக்கிறது இனிய இரவு கானங்கள். மெல்லிசை ராகங்கள் கேட்டு ரசிக்கப் போகிறோம் இனிய இரவு கானத்தில். இனிய இரவு கானத்தில் முதலில் A.R. ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிமேனன் சுஜாதா பாடிய ரோஜா திரைப்பட பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் இப்போது 9:22. ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.1 இணைந்திருக்கிறோம்.

இனிய இரவு காலத்தில் அடுத்ததாக இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் வருகிறது மூடுபனி திரைப்படத்திலிருந்து.

0: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: ஒன்பது மணி 28 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இனிய இரவு கானம் திரை இசையில். இனிய இரவு கானமாய் அடுத்ததாக வருவது இளையராஜா இசையில் மு மேதா, வரிகளில் கே ஜே ஏசுதாஸ், குரலில் இரட்டை வால் குருவி திரைப்பட பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம் பண்பலை, நம்ம ஊர் பண்பலை, குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 9:33. நாம் இணைந்திருப்பது இனிய இரவு கானங்களோடு. அடுத்ததாக இளையராஜா இசையில் வாலி, வரிகளில் SB பாலசுப்ரமணியம், லதா குரலில் வருகிறது சத்யா திரைப்பட பாடல்.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஆ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
2: நேரம் இப்போது 9:39. இனிய இரவு கானம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை செயல். அடுத்ததாக வருவது ஏஆர் ரகுமான் இசையில் வாயிரமுத்து வரிகளில் ஹரிச்சரன் சாதன சர்க்கம் பாடிய மின்சார கனவு திரைப்பட பாடல்.

0: இனிய இரவு காணம் கேட்டு ரசித்தோம் குமரி பண்பலை 101 திரை இசையில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

நிலவின் மடியில் தவழும் நேரம் 10:01. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, இது நம்ம ஊர் பண்பலை. பகலில் தெரியாத இரவில் வளம் வந்தாலும் என்றும் என் மனதில் மறையாத நிலவடி நீ. இந்த நிலா ரசிகனின் வரிகளோடு ஆரம்பமாகிறது நிலாமுற்றம் நேரலை. நேரலை உங்கள் விருப்பமான பாடலை நம் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ 2907

0: 2 2 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8 9 0 3 2 5 7 0 3 9 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். சிறு கால இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கேட்கும் பாடல்கள் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். நிகழ்ச்சியில் வரும் முதல் நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நெய்யூர்ல இருந்து உதயகுமார். ஐயா, என்ன பாடல் என்று கேட்க போறீங்க?
1: நீல வான்படத்துல
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பதற்கு நன்றி.

0: வருஷத்து கண்ணில் பட்டு பட்டு சிக்கிக் கொண்டல்லவா.
1: வளர்ச்சிக்கு உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நிலவோடு உங்கள் விருப்பமான உங்கள் குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டு

0: இருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை. முதல் நேயர் அழகான ஒரு பாடல் கேட்டுட்டாங்க. அடுத்தது அவர் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? கல்லடி உலையிலிருந்து யார் பேசுறீங்கம்மா? ஜெயஸ்ரீ பேசுறீங்க. என்ன பாடல் வேணும் ஜெயஸ்ரீ?
1: எனக்கு உதயகீதம் பாடுநிலாவே.
0: கண்டிப்பாம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். வளைத்ததற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: நேர்களே, குமரி பண்பலையின் ஊற்றுவண்டிலிருந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கணுமா அப்படின்னா நீங்க உடனே போனை எடுங்க. 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னிணைப்பு எண்ணை டயல் பண்ணுங்க. கூடவே 2602-240 என்ற எண்ணையோ அல்லது 2907-722 என்ற எண்ணையோ டயல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 8903257309 இந்த நம்பரை டயல் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க. அப்புறமா இப்ப கேட்க முடியலன்னா ஃபீல் பண்ணாங்க, நாளை காலை 9:02 நமக்கு மாதிரி பண்பலை 101 வளம் வரும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. காலை பொழுதை நம் நாளை இனிமையாக்கும் பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நாளைய நேரலை நிகழ்ச்சியிலும். இப்போது நம்மோட இணையம் நேரை சந்திக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
7: அனைவருக்கும் இரவு வணக்கம்.
6: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
7: ஜெயக்குமார்.
6: ஜெயக்குமார் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு நிகழ்ச்சியில கேட்க போறோம்?
7: பாடம் வந்து உயிரை உனக்காக. அது பாடல் பாடியவர்
6: கண்டிப்பா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி,
7: ரொம்ப நன்றி.

0: நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை
0: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
0: பக்தி மாலை
1: உள்ளம் முறியிடுவோம்,
0: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: பத்து மணி 20 நிமிடத்தில் இருந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில் நிலாமுற்றத்தில் நம்முடைய அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லும் நேர் யார்? எங்கிருந்து?
3: மணிகண்டன்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைய கேட்க போகிறோம்?
3: விக்ரம்புரத்துல இருந்து மணிதா மணி மனமோகினி அந்த பாடல்.
2: கண்டிப்பா எனக்கு கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி நன்றி நன்றி.
4: குளிர் அடிக்குது, பசி தாங்குமா இளமை, இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். 1-800-420-2233.
2: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்.
3: உங்கள்

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் இப்போது 10:25. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலா முற்றம் நேரலை. நேரலையில் நம்மோடு இணையும் நேயர், வணக்கம். ரஹிமாவா சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேண்டும்?
3: கண்டிப்பாம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: நேர்களே, உங்களுக்கு குழந்தை மொழி கேட்கும் போது இன்பமா இருக்குமா? யாருக்குதான் குழந்தை மொழி கேட்கும் போது இன்பம் இருக்காது? உங்களுக்கான நேரம் தான் நாளை காலை 11:02. ஆம் நேர்களே, நாளை முற்பகல் 11:02 நம் குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் வளம் வருகிறது பேசுங்க மக்களே, பேசுங்க நேரலை நிகழ்ச்சி. அப்போ மழலை மொழி கேட்க நாளை இணைவோம் குமரி பண்பலையுடன். நேரம் இப்போது 10:32. இணைந்திருக்கிறோம் நம் பண்பலை, நம்ம ஊர் பண்பலை, குமரி பண்பலை 101. நிலாமூற்றத்தை அழகாக்க வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் ஐயா. கூறுவது யார், எங்கிருந்து?
1: நான் தட்டிலே இருந்து ஹமான் பேசுறேன்.
0: ஹமான் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு விரும்பி கேட்க போகிறோம்?
1: இன்னைக்கு வந்து கூந்தலர் படத்திலிருந்து பொன்மொழியிலே அந்த பாடல் இந்த இரவு நேரத்தில்.
0: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: நிலவின் மடியில் தவழும் நேரம் 10:37. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.1 நிலாமுற்றம் நேரலை. நிலாமுற்றத்தை இனிதாக்க வரும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் இனி சகோதரருக்கு உற்சாகமான இனிய நிறைவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான் சார்.
0: கலீல் ரஹ்மான் ஐயா, அப்படியே சூப்பரான உற்சாகமான ஒரு பாடல் கேட்டுருங்க பாப்போம். சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க ஐயா. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: நேர்களே, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது நான் கேக்கலங்க. நாளைக்கு நம்ம குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில இதுதான் உங்களுக்கான தலைப்பு. ஆம்நேர்களே, நாளை முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி சொல்ல நினைக்கும் ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு எந்த நிகழ்வு அப்படின்னு நீங்க நாளைக்கு நேரலையில பேசலாம். இதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 04652 அப்படிங்கிற நமது இணைப்பினை பயன்படுத்தி 2602 எண்ணிலோ 2907722 எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். பத்து மணி 43 நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கலாமா? வணக்கம். குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை. வணக்கம். இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கன்னியாகுமரில இருந்து ஹரிஹர சுதன் பேசுறேன்.
0: ஹரிஹர சுதன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு ரோமியோ மூவில இருந்து சிடுசிடு என்றாலும் அந்த பாட்டு வேணும்.
0: அழகான ஒரு பாடல் கேட்டு இருக்கீங்க. பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: இனிய இரவு பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மனோலபுரத்துல இருந்து அனிதா.
0: அனிதாமா, சொல்லுங்க, நிலாமுற்றத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: பத்ரி படத்துல இருந்து கலகலக்குது கொலுசு சொத்தம் கலகலக்குது அந்த படம் பாக்கணும்.
0: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி சார்.

0: நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நிறைவான நேரம் சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜஸ்டின் கருங்கல்.
0: ஜெஷ்ன ஐயா, நிறைவான நேரம் வந்திருக்கிறீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை பாதி வேணும்.
0: நன்றி ஐயா, சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்கிறீங்க. பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றி நன்றி.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சந்தோஷமான பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அழகழகான பாடல்கள் கேட்டு நேர்கள் மனதை குளிர்வித்த அத்துணை நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள். இரவின் கனவு கனவாகலாம், ஆனால் நம் வாழ்வின் கனவு நிச்சயம் நினைவாக வேண்டும் நம் நம்பிக்கையால். அப்போ நம்பிக்கையோடு நடைபோடுவோமா நம் வாழ்வில் வெற்றியடைய?

நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு நான் RJT ஜெபின் நிக்ஸ்லின். இனிய இரவு வணக்கம் நேயர்களே, தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் FM 103 மதுரை FM 103.3 திருச்சி FM 102.1 ரெயின்போ FM 101.4 கும்பகோணம் FM 101.6 வேலூர் FM 100.4 திருப்பத்தூர் FM 100.1 இனிமையான இரவு பொழுதில் இந்த மாதிரி பாடல்களோடு ராம் சரோசன்.

காதல் கோட்டை படத்தில் இருந்த பாடல் கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தாமரை எழுதியிருக்காங்க, தேவாவின் வரிகளில் தேவாவின் இசையில் விரலுக்கேத்த வீக்கம்.

0: தோட்டா
1: பலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு அசி பாட்டல்ஸ்.
2: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
1: நம்ம நெற்குன்றத்திலயா
3: குன்றத்துலதான்
4: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல
3: உன்னை
4: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

0: 11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் நேசம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மனசு மயங்கும் ஆனந்த பூங்காற்றே படத்திலிருந்து அடுத்த பாடல் வைரமுத்துவின் வரிகளில்.
1: கூப்பிடு கூப்பிடு.

0: வல்லரசு படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். அதிரடியான பாடல்களின் தொகுப்பில் இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பழனி பாரதி வரிகளில் காதலுக்கு மரியாதை.
1: கதவிற்கு கதவுக்கு பூட்டிருக்கு வானத்தை பூட்டி வைப்பதாரடா, அன்புக்கு மனசிற்கு ஆசைக்கு அளவிற்கு கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது போங்கடா. கரையோ

11:43 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். இரவும் ரசித்துக் கொண்டிருக்கும் பாடல்களின் தொகுப்பில் அடுத்ததாக ஹலோ படத்திலிருந்து கேட்கலாம் ஒரு பாடல். சுக்விந்தர் சிங் பாடியிருக்காங்க, வைரமுத்துவின் வரிகளில், தேவாவின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் அனைத்தும் நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நட்புக்காக படத்திலிருந்து நிறைவு பாடலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

வானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர் வானம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

எங்கும் ஓடி வாழ்க்கை இன்பம் தேடி நாம் இருவரும் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி. நாம் இருவரும் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி. பறவைகள்

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனை.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

உலகம் நமது பேக்கட்டிலே, வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு, வட்டமீடும் பாட்டிருக்கு, தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி க

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நீ ஒரு முறை சிரித்தால் ஆயிரம் முட்டுக்கள் மலரும், நீ ஒரு முறை தொட்டால் கோடி பௌர்ணமிகள் ஜொலிக்கும். மூச்சின்றி வாழ்ந்தாலும் அன்பு நீ என்று நான் இல்லை.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம், உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஸ்ரீ மகாகணபதே எனத் தொடங்கும் NSR இயற்றிய பாடல் ஆபோகி ராகம் கண்டச்சாபு தாளம்.

ஆகாஷ்வாணியில் பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நன்னு பளிம்பா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம் ஆதித்தாளம்.

நேரம் 4:36. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம் உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரியசாமி தூரன் இயற்றிய தேவி நீயே துணை என தொடங்கும் பாடல் கீரவாணி ராகம் ஆதி தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம், உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் தவில். நிகழ்ச்சியின் நிறைவாக ஜகதப்பு சனவுலா எனத் தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நமா ராகம் ஹிந்தோல வசந்தம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மணிகிருஷ்ண சுவாமி பாடிய நாராயண கவச்சம்.

அறம் சிகையாதிசேது வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய ஸ்ரீ கிருஷ்ண கேசரி பாட வர்ணமம்.